என்று இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல். 6:25 கேட்கலாம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வசந்த விடியல். கரூர் தைல அசில்ட் சென்டரின் பூந்தளிர் நேரம் காலை 6:35. 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன் சென்னர் வேரியின் இன்று அன்று இடம்பெறும். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்று விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும் நிகழ்ச்சியில், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் கொடைக்கானல் ஏரிச்சாலையிலிருந்து விளம்பர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நண்பகல் 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம், RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பை கேட்கலாம். 2:30 100.5 நிகழ்ச்சிகள் குறித்து சிறப்பான முறையில் விமர்சன கடிதம் எழுதும் நேயர்களையும், செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களையும் நிலையம் அழைத்து பாராட்டும் நிகழ்ச்சியாக வென்றார் வந்தார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி மாவட்டம் கூழ்ச்சாமி அமராவதி அவர்களின் தெரிவில் வளம்பெற காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்துரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துரிகையில் சினிமா கொட்டகை. இடைக்கால இனிய மெட்டுக்களாய் வலம் வரும் சித்திர செவ்வானம். இன்று மாலை 5 மணிக்கு 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். மாலை 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு திரையிசை கானங்களோடு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும்

சிந்தனை 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்றிரவு 7 மணிக்கு கச்சேரி வழியாக நேர்விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகளும் இடம்பெறும். இன்றிரவு 8:05 பள்ளி கல்லூரி மாணவர் கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இரவு நேரத்து இசைய ஒலிக்க காத்திருக்கிறது கொடைத்தேன்றல் இன்றிரவு 9 மணிக்கு. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு 11:00 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி

0: அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 100.5 இது கொடைக்கானல்.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலையில் இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, அவை நல்ல மனிதர்களை சேமிப்பதில்தான் உள்ளது. அந்த வகையில் நல்ல மனிதர்களோடும் அன்பான உறவுகளோடும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொலிவு.
3: பொதுமறை பொலிவு அதிகாரம் உழவு குரல் எண் 1038.

0: ஏறிட்டு உழுதல் நல்லது, எருவிடுதல் அதைவிட நல்லது, பயிர் வளர்ந்த பின் களையெடுத்தல் நல்லது, பிறகு நீர்ப்பாய்ச்சுதல் நல்லது, செழித்த பயிரை காவல் காப்பது அதைவிட நல்லது. குறள் எண் 1038, அதிகாரம் உழவு.
1: ஏறினும் நன்றால் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு.
0: ஏறிட்டு உழுதல் நல்லது, எருவிடுதல் அதைவிட நல்லது, பயிர் வளர்ந்த பின் களையெடுத்தல் நல்லது, பிறகு நீர்ப்பாய்ச்சுதல் நல்லது, செழித்த பயிரை காவல் காப்பது அதைவிட நல்லது. குறள் எண் 1038, அதிகாரம் உழவு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
5: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
6: நான் 2nd இயர். நான் 1st இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
5: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
6: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாடத்தவன் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
5: என் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் 1010.
6: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சென்னை வட திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் திருக்கோ

தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 22வது தலமாகும். சென்னை அம்பத்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் கோவிலை சென்றடையலாம். இறைவன் திருநாமம் மாசிலா மணீஸ்வரர், இறைவி பெயர் கொடியடை நாயகி. திருமுல்லை வாயில் என்ற பெயரில் 2 பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இருக்கின்றன. இவற்றை வேறுபடுத்தி காட்ட, தொண்டை நாட்டில் உள்ள சிவாலயத்துக்கு வட திருமுல்லை வாயில் என்றும், காவிரியின் வடகரையில் சீர்காழிக்கு அருகில் உள்ள சிவத்தலம் தென் திருமுல்லை வாயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிராதன சிறப்புமிக்க இந்த ஆலய இறைவன் திருநாமம் மாசிலா மணீஸ்வரர். இவர் பாசுபதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி பெயர் கொடியடை நாயகி. சிவபெருமான் இங்கு சுயம்புலிங்கமாக ஆலயத்தின் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். உயரமான லிங்கத்தை சுற்றி சதுர பீட ஆவுடையார் உள்ளது. லிங்கத்தின் மேல்புறம் வெட்டப்பட்ட வடு உள்ளது. வெட்டப்பட்ட இடத்தில் எப்போதும் சந்தனம் சாத்தப்படுவதால் லிங்க பகுதிக்கு அபிஷேகங்கள் கிடையாது. ஆவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் என்பதால் லிங்கத்தின் மீது சந்தனம் களையப்படுவதில்லை. அந்த சந்தனத்தின் மீது மீண்டும் சந்தனம் சாத்தப்படும். வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் மட்டும் சந்தன காப்பு முழுவதுமாக களையப்பட்டு அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தன காப்பு செய்யப்படும். இந்த நாளில் மட்டுமே லிங்க திருமேனியின் சொரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவன் மீது சந்தன காப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பாதரச லிங்கத்தை தனிச்சன்னதியில் வைத்து பூஜை செய்கிறார்கள். அம்பாள் சுவாமிக்கு வடபுறத்தில் எழுந்தருளியுள்ளார். மூலவரின் கோபுர விமானம் கஜபிருஷ்ட விமானமாகும். அதாவது யானையின் பின்பகுதி போன்ற அமைப்புடைய விமானமாகும்.

0: காஞ்சிபுரத்தில் இருந்து அரசாட்சி செய்து வந்தார் மன்னர் தொண்டைமான். அதே வேளையில் புழல் கோட்டையில் ஓனன் காந்தன் என்ற அசுரர்கள் வெள்ளருக்க தூண்களும் வெண்கல கதவும் கொண்டு ஒரு அரண் அமைத்து ஆட்சி செய்து வந்தனர். அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு மக்களை பல வகையிலும் துன்புறுத்தி வந்தனர். இதனால் அஞ்சி நடுங்கிய மக்கள் தொண்டைமானிடம் வந்து முறையிட்டனர். அதை கேட்ட மன்னர் வெகுண்டெழுந்து பெரும் படையுடன் அங்கு சென்றார். வரும் வழியில் மன்னர் ஏறி வந்த யானையின் காலில் முல்லை கொடிகள் பின்னிக் கொண்டன. யானை கால்களை எடுக்க முடியாமல் திணறியது. இதை பார்த்த மன்னர் யானையின் மீது அமர்ந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினார். திடீரென்று அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வரவே மன்னன் திடுக்கிட்டு யானையிலிருந்து இறங்கி வந்து அந்த இடத்தை பார்த்தார். புதர்கள் வெட்டப்பட்டு இருந்த இடத்தில் ஒரு லிங்க திருமேனி இருப்பதையும் அதிலிருந்து ரத்தம் வழிவதையும் கண்டு திகைத்தார். தவறு செய்து விட்டோமே என்று எண்ணி தனது வாளால் தலையை கொய்து உயிரை விட துணிந்தார். அப்போது இறைவன் காளை வாகனத்தில் காட்சியளித்து, மன்னா, வெட்டுப்பட்டாலும் குற்றமில்லை. நான் மாசில்லா மணி, கவலைப்படாதே. நந்தியை உனக்கு துணையாக அனுப்பி வைக்கிறேன், வெற்றி பெறுவீர் என அருள் புரிந்தார். அரசனும் அரக்கர்களுடன் போர் செய்து அவர்களை வெற்றி கண்டார். தனக்கு உதவி செய்த இறைவனின் கருணையை நினைத்து போற்றி சிவபெருமானுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் எழுப்பினார். அசுரர்களின் அரணில் இருந்து கொண்டு வந்த இரண்டு வெள்ளருக்கு தூண்களையும் தான் உருவாக்கிய சிவாலயத்தில் இறைவன் கருவறை முன் பொருத்தி வைத்தார். அந்த இடமே திருமுல்லை வாயிலாகும். பொதுவாக சிவாலயங்களில் மூலவருக்கு நேராக நந்தி சிலை இருக்கும். தலபுராணப்படி இங்குள்ள நந்தி தொண்டைமானுக்கு உதவி செய்வதற்காக அசுரர்களை எதிர்த்து போர் புரிய சென்றதால் நந்தி சுவாமியை பார்த்தபடி இல்லாமல் எதிர் திசையை நோக்கி திரும்பியபடி உள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் போன்ற நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நந்திக்கு பூஜை செய்து நந்திக்கு சாற்றிய மாலையை அணிந்து கொண்டால் திருமணத்தடை, புத்திரதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம். சென்னை வட திருமுல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலையில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் வசந்த விடியல்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: கோயில் விழா தகவல்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்கமங்கலம் வட்டம் செங்குடி அருள்மிகு தாயமங்கலம் முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 9 மணி முதல் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தல் நடைபெறும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் முசுவனூத்து முத்தாளம்மன் உற்சவ விழாவில் இன்று இரவு அம்மன் எழுந்தருளல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் அட்டுவம்பட்டி வாழைக்காட்டு ஓடை பாரதி நகர் அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 10 மணி முதல் அன்னதானம் நடைபெறும்.
8: பெண்கள் குழந்தைகளுக்கு நேரும் வன்முறைகளுக்கு என்னதான் சட்டம் தண்டிச்சாலும் நம்ம மனசு மாறணும். பெண் பிள்ளைங்கன்னா இதுதான், ஆண் பிள்ளைங்கன்னா அதுதான், அப்படி பழைய டயலாக் வேணாம், மாறணும். பெண் ஆண் சமத்துவம் பாலினம் மரியாதை இத பத்தி நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுப்போம்.
9: சாதி பாகுபாடு

0: எப்படி சமூகத்திற்கு ஒரு ஆபத்தோ அதே போல பாலின பாகுபாடும் ஒரு ஆபத்து தான். சமத்துவம் காண்போம்.
1: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா.

0: நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன தம்பி ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். என்னையே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: உதயஜீவன்.
0: உதயஜீவன், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: நகராட்சி தொடக்கப்பள்ளி.
0: எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு.
0: உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி தருவாங்களா?
1: சொல்லி தருவாங்க.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: நெல்களை பத்தி.
0: நீங்க பாடுங்க கேப்போம்.
1: திருவள்ளுவர்.

0: என்ன பண்றாங்க? உங்க பாட்டி? அப்பா பேர் என்ன?
1: சுரேஷ்.
0: அம்மா பேரு?
1: வினர்சி.
0: பாட்டி பேர் என்னம்மா?
1: திருத்துவமேரி.
0: ரொம்ப குட்டி பையலா இருக்கீங்க, படிச்சு பெரிய ஆளானதும்.

0: என்ன மார்க்க போறீங்க?
1: சயின்டிஸ்ட்.
0: ஆஹா, சயின்டிஸ்ட் ஆ என்ன செய்வீங்க?
1: புது புது மருந்து கண்டுபிடிப்பேன், நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சல், புது புது மிஷினு கண்டுபிடிப்பு.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் நல்ல ஒரு அதுக்கு கொடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: விவசாயம் செழிக்க, உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
9: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
12: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
12: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சிறஞ்சலாக.
2: தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றது.

பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக்கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில், 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும், தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக்க 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன.

0: இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது இரண்டு ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: இசைப்பாடம் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய வசந்த விடியல்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 இனி வலம் வர காத்திருக்கிறது. சுகமான காலை.

தினமும் தான் விடியுது. விடிஞ்ச உடனே எழுந்திருச்சு எப்பயும் போல நம்ம வேலையை செய்கிறோம். ஆனால் விடியும் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு நாளாக இல்லாமல் நமக்கான நாளாக நாம் தாங்க மாற்றி எழுதணும். அதுக்கு நம்ம நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். இன்னையிலேருந்தே செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போது நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுகிட்டே தொடங்கலாம். இன்றைய நாளை கொடை பன்மலை 100.5 சுகமான காலையோடு.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
10: இனிய காலை பொழுது இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை.

7:15 நாம் எழுந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு வர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில். ஒன்பது 30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு குரலின் குரல். குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள்.

கெட்டதும் தான்.

0: குடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர்
6: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
7: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் மனதோடு ராகம்.
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
6: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: கோடை பண்மலை 100.5 இப்போது உலக ஆஸ்துமா தினம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆஸ்துமா அலர்ஜி நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.
9: நீண்ட காலம் ஒவ்வாமைய ஆளுகையினால நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களை ஏற்படும் மாற்றங்களின் விளைவு தான் இளைப்பு நோயான ஆஸ்துமா ஆகும். இந்த ஆஸ்துமா நோய் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் எப்போ வேணாலும் அதோட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். ஆஸ்துமா ஒரு தொற்று நோய் அல்ல. ஆஸ்துமா ஒரு நீண்ட நாள் நுரையீரல் வியாதிகளாக மாறக்கூடிய சுவாச குழாய்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக அமையக்கூடிய ஒரு நோய். ஆஸ்துமாவுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் முதல் தீவிரத்தன்மையும் இருக்குது. எப்படின்னா அதிகப்படியான மூச்சு திணறல், இழப்பு, அதிகமான இருமல், அதனால் ஏற்படும் தூக்கமின்மை, நெஞ்சில் ஏற்படும் வலி, நெஞ்சு இறுக்கமாக இருக்கிறது, தொடர்ந்து இருமல் வர்றது, அந்த இருமலோட முடிவில் வீசிங் மாதிரி வர்றது, கொஞ்சம் தூரம் நடந்தோடனே இழப்பு வாங்கிறது, சில நேரத்தில் இருமல் வந்து அது அப்படியே வாந்தியாக மாறுறது, இது எல்லாம் கூட இந்த மூச்சு திணறலின் அடிப்படையாக அமையக்கூடிய ஆஸ்துமாவோட அறிகுறிகளாக இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம பீக்லோமீட்டர் ஆய்வு, ஸ்பைரோமெட்ரி ஆய்வு, இதன் அடிப்படையில் அந்த ஆஸ்துமாவுக்கான அறிகுறிகள் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டறிய உதவும். இது ஆஸ்துமாவுக்கான சில சில அறிகுறிகள். ஆனால் இந்த ஆஸ்துமா நோய் வரத்துக்கு பரம்பரையும் ஒரு காரணமாக இருக்குது. அதாவது பெற்றோர், அம்மா அப்பா, அத்தம்மா

0: அம்மா, தாத்தா, பாட்டி, இரத்த சம்பந்தமான உறவுகளில் யாருக்காவது இந்த நோய் இருந்தால் அது மற்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமை ஒருவருக்கு பார்த்தோம் அப்படின்னா தோளில் ஒரு ஒவ்வாமை இருக்குன்னா கூட அடுத்து வந்து அவருக்கு அது மூக்கிலிருந்து நீர் வழியதாக மாறலாம். சில நேரத்தில் வந்து அது ஆஸ்மா நோயாக மாறலாம். சுற்றுச்சூழல் மாசு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வாமை தாக்கம் அதிகமாக இருந்து அது ஆஸ்மா நோயாளியாக மாற முடியும். தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு, நுரையீரல் மற்றும் அந்த சுவாச குழாய்களில் அதிகபட்சமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ எங்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள், புகைகள் அதை சரியாக வந்து பராமரித்து அதை சரியான முறையில் வெளியிடாவிட்டால் அந்த காற்றுகளை வந்து சுவாசிக்கிற நேரத்தில் அது வந்து நமக்கு ஆஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்த வல்லமையாக இருக்கும். நம்ம இதை வந்து வெகுவாக எப்படி பிரிச்சுக்கலான்னா உள் இன்டோர் ஏர் பொல்யூஷன், அவுட்டோர் ஏர் பொல்யூஷன்னு சொல்லிக்கலாம். அதாவது வீட்டு உள்ளுக்கு இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு வரக்கூடிய ஒவ்வாமை, அதில்லாட்டி வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது வரக்கூடிய ஒவ்வாமை, இது ரெண்டையுமே வச்சு நம்ம ஆஸ்மாவுக்கான அதிகபட்ச காரணிகளாக இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் நமக்கூடிய அதிகமான மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் கூட ஆஸ்மா வரத்துக்கான ஒரு நோய் தாக்கத்தை உடுப்பண்ணும். சில நேரத்தில் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்மா கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க, அந்த நேரம் அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு அந்த இழப்பு வர ஆரம்பிக்கும், அது ஆக்குபேஷனல் ஆஸ்துமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல உட்காரணிகள், புறக்காரணிகள், பரம்பரை, சுற்றுச்சூழல் மாசு, இது அனைத்தும் வந்து ஆஸ்மா தாக்கம் தீவிரமடைகிறதுக்கான காரணிகளாக அமைது. ஸோ என்ன காரணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஆஸ்மா தீவிரத்தன்மை அடைகிறதுலேருந்து நம்ம எளிதாக விடுபட்டு ஆஸ்மா நோயிலிருந்து நம்மளால் மீள முடியும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை உலக ஆஸ்துமா தினம் குறித்து விளக்கம் அளித்தார் ஆஸ்துமா அலர்ஜி நிபுணர் டாக்டர் கமல் அவர்கள்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது? குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது, அதை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமாக இருக்கும். திருவிழாலெல்லாம் அதை வச்சு தான் கொண்டாடுவோம் அப்படின்லாம் வச்சுக்கோங்களே. சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். எப்படா வரும் அந்த திருவிழாலாம், நம்ம கொண்டாடலாம் அப்படின்லாம் தோணும். அதில் கேட்குற ஒரு சத்தம் தாங்க அது என்ன? ஆமாங்க, பட்டாசுக்கு பிரபலமான ஊர் சிவகாசி. சிவகாசியை கொண்ட மாவட்டத்துக்கு தான் இன்னைக்கு மனதோடு ராகம் வர காத்திருக்கு. ஆமாங்க, விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கணங்களை கேட்கலாம் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

0: கொடைக்கானல் அப்சர்வேட்டரி சோலார் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய டெலஸ்கோப் ஆபரேட்டர் பணிக்கான நேர்காணல் இன்று காலை நடைபெறவுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 240 245, முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ்,

0: டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: திருச்சி சாரதாஸ்.
2: கொடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994 3960 14.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
5: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
13: வணக்கம் அண்ணா.
14: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, உங்கள் மேலாடையில் ஒரு பொத்தான்களை கூட காணவில்லை.
13: ஒன்றுமில்லை அண்ணா.
14: ஒன்றுமில்லை என்பதனால் தான் கேட்கிறேன் அமைச்சரே.
13: அதுவாம் அண்ணா, வரும் வழியில் அதன் அந்த மாந்தோப்பெல்லாம் இருக்குமே, அந்த வழியாக வந்து கொண்டிருந்தேனா திடீரென ஒரு 27 பேர் அண்ணா என்னை அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள். யார் என்று பார்த்தால் நம்முடைய எதிரி நாட்டு படையினர். எப்படியோ எல்லைக்குள் ஊடுருவி நம்முடைய நாட்டிற்குள் வந்து விட்டார்கள் என்பதை யூகித்துக் கொண்டு வாள் வீசினேன் அண்ணா. அதுவும் எப்படி தெரியுமா? பம்பரம் போல வாள் வீசி அவர்களை கத்தம் கத்தமாக்கி விட்டேன். சண்டை என்றால் சட்டை கிழியத்தான் செய்யும். ஆனால் அவர்களால் என் சட்டையை கூட கிழிக்க முடியவில்லை, பொத்தான்களோடு போய்விட்டார்கள்.
14: ஓ, அப்படியா? ஆனால் நான் வேறு மாதிரி அல்லவா கேள்விப்பட்டேன்.
13: வேறு மாதிரியா? எப்படி மன்னா?
14: திருட்டு மாங்காய் ருசியா இருக்கும் என்று முகமூடி அணிந்து கொண்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த மாந்தோப்பிற்குள் சென்று மாங்காய்களை பறித்ததாகவும், அப்போது அந்த மாந்தோப்பினர் கும்பலாக சேர்ந்து உங்களை துரத்தியதாகவும், உங்கள் சட்டையை அவர்கள் பிடித்து இழுத்ததாகவும், அதில் அந்த பொத்தான்கள் எல்லாம் அருந்து கீழே விழுந்ததாகவும், பிறகு எப்படியோ நீங்கள் தப்பித்து இங்கே வந்து சேர்ந்ததாகவும் அல்லவா எனக்கு தகவல் வந்தது.
13: தெரிந்து விட்டதா?
14: ஏன் அமைச்சரே, திருட்டு மாங்காய் அடித்து மாட்டிக்கொண்டு ஏதோ பெரிய மாவீரனை போல எதிரிகளை பிடித்தேன், அடித்தேன், கதைகளை முடித்தேன் என்று கதை விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா?
13: சரி சரி, விடுங்கள் மன்னா. நீங்கள் எல்லாம் எத்தனையோ கதை விடுகிறீர்கள், அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் எல்லாம் உண்மையை போலவே ஊக்கொட்டவில்லையா?
14: சரி சரி, அதெல்லாம் இப்போது எதற்கு அமைச்சரே? அதோ அந்த ஊக்குகளை எடுத்து உங்கள் மேலாடையில் பொத்தான்கள் இல்லாத இடத்தில் எல்லாம் அதை குத்திக் கொள்ளுங்கள்.
13: சரி மன்னா, ஆனால் இதற்கு சேஃப்டி பின் என்று சரியாகத்தான் மன்னா பெயர் வைத்திருக்கிறார்கள்.
14: உண்மைதான். சரி அமைச்சரே, இந்த ஊக்குகள் அதுதான் சேஃப்டி பின். இதனுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு?
13: சொல்லுங்கள் மன்னா, தெரிந்து கொள்கிறேன்.
14: அமைச்சரே, இந்த ஊக்குகளை பயன்படுத்தாதவர்களே இருக்க முடியாது. இதோ உங்களுக்கு நேர்ந்ததை போல சட்டையினுடைய பொத்தான்கள் அறுந்து விட்டாலோ அல்லது கைப்பையின் கைப்பிடி அறுந்து விட்டாலோ இந்த ஊக்குகளால் இணைத்துக் கொண்டு எடுத்து சென்று விடலாம். இந்த நவீன காலத்திலும் இப்படி எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் நமக்கு உதவக்கூடிய ஆபத் பாண்டவனாகத்தானே இந்த ஊக்குகள் இருக்கின்றன அமைச்சரே.
13: ஆமாம் அண்ணா.
14: இப்போது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஊக்குகளை, அதாவது சேஃப்டி பின்களை கண்டுபிடித்தவர் அமெரிக்காவை சார்ந்த வால்டர் ஹண்ட். இவர் இந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடித்த அந்த நிகழ்வே மிக சுவாரஸ்யமானது அமைச்சரே.
13: சுவாரஸ்யமான சம்பவம்
14: அமைச்சரே, 1849 மிகப்பெரிய பண கஷ்டத்தில் இருந்தார் வால்டர் ஹண்ட். ஒரு நாள் தன்னுடைய பட்டறையில் அமர்ந்து நண்பனிடம் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கையில் நீண்ட வயர் ஒன்று சிக்கியது. அந்த வயரை வைத்துக் கொண்டு ஏதேதோ உருவங்களை செய்வதும் பிரிப்பதுமாக இருந்தார். அதில் அவருக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்றியது. பல்வேறு வடிவங்களை தாளில் வரைந்து வரைந்து பார்த்தார். இறுதியாக இந்த சேஃப்டி பின்னின் வடிவத்தை உருவாக்கினார். 1849 April 10 அன்று தன்னுடைய கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை பெற்றார். பிறகு அந்த காப்புரிமையை WR Grace என்கிற நிறுவனத்திற்கு விற்றுவிட்டார். அதில் கிடைத்த பணத்தை தன்னுடைய நண்பனிடம் கொடுத்து தன் கடனையும் அடைத்தார். இவர் கண்டுபிடித்த இந்த ஊக்கியின் வடிவம் தான் நாம் இன்று வரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அமைச்சரே. இதுதான் ஊக்கு உருவான வரலாறு.

0: சேஃப்டி பின்னின் பின்னணியில் இப்படி ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான வரலாறு மண்ணா. அருமை அருமை மண்ணா. என்னா, துணிகளை வேகமாக இணைக்க இந்த வெல்க்ரோ போன்றவைகள் வந்துவிட்டாலும் இன்றும் உலக அளவில் இந்த ஊக்கின் பயன்பாடு அதிகமாகத்தானே இருக்கிறது மண்ணா?
1: உண்மைதான் அமைச்சரே. அதே போல இந்த ஊக்கின் மீது மக்கள் வேறு மாதிரியான சில நம்பிக்கைகளும் வைத்திருக்கிறார்கள்.
0: அது என்ன மண்ணா நம்பிக்கை?
1: இந்தியாவில் ஊசி மற்றும் ஊக்குகளை தாய் மகளுக்கு சீதனமாக கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன.
0: ஓஹோ.
1: உக்ரைனில் குழந்தைகளின் சட்டையில் ஊக்கை மாற்றி விட்டால் அது தீய சக்தியிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் ஊக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக மக்கள் நம்புகிறார்கள்.
0: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
1: இன்னொரு வேடிக்கையான ஆச்சரியம் சொல்லட்டுமா அமைச்சரே? இந்த ஊக்கை நம்முடைய ஊரில் பேச்சு வழக்கில் பின்னூக்கு என்று சொல்லுகிறோம். பின்னூக்கு இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆனால் பின் என்றாலும் ஊக்கு என்றாலும் ஒரே பொருள் தான். பின் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் தான் ஊக்கு. அதனால் இனிமேலாவது பின்னூக்கு இருக்கிறதா என்று இரண்டு மொழிகளில் கேட்காமல் ஏதாவது ஒரு மொழியில் கேட்டு பழகுவோம்.
0: சரியாக சொன்னீர் மன்னா.
1: சரி அமைச்சரே, நீங்கள் எனக்கு எப்போது பணம் தரப்போகிறீர்கள்?
0: பணமா? நான் எதற்காக பணம் தர வேண்டும் மன்னா?
1: ஆமாம் அமைச்சரே, உங்கள் மேலாடைக்கு அரண்மனையில் இருந்து இத்தனை ஊக்குகளை வாங்கி குத்தி இருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் எப்போது பணம் தரப்போகிறீர்கள் என்று கேட்டேன்.
0: என்ன, விட்டால் சேஃப்டி பின்னையே வாடகைக்கு விடுவார் போல இருக்கிறதே.
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடை கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: வழங்கும் மனதோடு ராகம்.
5: இணைந்து வழங்குவோர்
11: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுத்தாவணி, மதுரை.
2: கொடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இணைந்து வழங்குவோர்
8: RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்,
9: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
10: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
0: மே 5
2: சும்மா கிடைத்ததா சுதந்திரம்
0: 1942
2: ஆகஸ்ட் 8
0: மும்பையில் வெள்ளையனே வெளியேறு என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
2: தீர்மானத்தின் விளைவுக்கு அஞ்சிய ஆங்கிலேய அரசு
0: கொடுமையான அடக்குமுறையை மேற்கொண்டது.
2: மகாத்மா காந்தியடிகள் உட்பட
0: அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர்.
2: நாடெங்கிலும் சுதந்திர ஆவேச குரல் ஒலித்தது.
0: போராட்டம் வன்முறையாக மாறியது.
2: தேசபக்தர்கள் தடியடிக்கும் சித்திரவதைக்கும் ஆளாயினர்.
0: பெண்கள் சொல்லக்கூசும் மானபங்கங்களுக்கு ஆளாயினர்.
2: அதுவரையில் இருந்த அமைதி போராட்டம்
0: 1942
2: ஆவேச போராட்டமானது.
0: ஆங்கிலேய அரசு
2: 144 ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது.
0: பலனில்லை.
2: போராட்டக்காரர்களை ஒடுக்கும் பணி
0: இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.
2: போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை வாகனங்களில் ஏற்றி
0: நடுக்காட்டில் விட்டு
2: அவர்களுடைய ஆடைகளை பறித்தது இராணுவம்.
0: சிறையில் பல இன்னல்களுக்கு ஆளாயினர்
2: காந்திஜி உட்பட பல தலைவர்கள்.
0: போராட்ட குரல் தொடர்ந்து ஒலிக்கவே
2: 1944
0: காந்தியடிகள் விடுதலை செய்யப்பட்டார்.
3: வந்தே மாதரம் எங்கோ
0: 1944
2: மே மாதம்
0: காந்தியடிகள்
2: புனே சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள்
0: இன்று. 1982 முதல்
2: 1987 வரை
0: இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த
2: 1916
0: பஞ்சாபில் பிறந்து
2: 1994 மறைந்த கியானி ஜெயில் சிங் பிறந்த தினம்
0: இன்று.
2: என்றும் நினைவில் கொள்ளுங்கள்,
0: மனிதனாக பிறந்தவன்
2: பயனின்றி அழியக்கூடாது
0: என்று சொன்ன

0: தலைவர் இவர்.
1: மூலதனம் எனும் உலக புகழ்பெற்ற நூலின்
0: சொந்தக்காரர்.
1: ஒரு ஜெர்மானிய தத்துவ நிபுணராக அறியப்பட்டாலும்
0: தத்துவம்,
1: பொருளாதாரம்,
0: சமூகவியல்,
1: அரசியல்,
0: வரலாறு,
1: இலக்கியம்
0: போன்ற பல துறைகளில் பாண்டித்தியம் பெற்றவர்.
1: எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றதோ
0: அங்கெல்லாம் அதை உடைத்தெறியும் இவரது வார்த்தைகள் என்பார்கள்.
1: கார்ல் மார்க்ஸ்
0: 1818 பிறந்து
1: 1883 மறைந்த
0: மெய்யியலாளர்,
1: கம்யூனிச கொள்கைவாதி.
0: கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் இன்று.
1: இவர் பிறந்தது
0: 1916
1: புதுக்கோட்டையில்.
0: படித்தது
1: 4ஆம் வகுப்பு.
0: விருப்பம்
1: நாடகம்.
0: விளைவு
1: புதுக்கோட்டை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடக நடிகர்.
0: 19 வயதில் இசை பயிற்சி.
1: முதல் திரைப்படம்
0: சவுக்கடி சந்திரகாந்தா.
1: 1940 வெளியான உத்தமபுத்திரன் திரைப்படம்
0: இவருக்கான புகழ்.
1: 1916 பிறந்து
0: 1951 மறைந்த
1: நடிக மன்னன் என்று புகழப்படும்
0: நடிகர்,
1: பாடகர்,
0: தயாரிப்பாளர்
1: பி.யு. சின்னப்பா
0: பிறந்த தினம் இன்று.
1: இவர்
0: தமிழகத்தின் மெர்லின் மன்றோ என்று புகழப்படுபவர்.
1: தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர்.
0: நடிப்பு,
1: நடனம்,
0: பாடல் என
1: அனைத்திலும் பெயர் பெற்றவர்.
0: படித்தது
1: 8ஆம் வகுப்பு.
0: இவர் நடித்த மொத்த திரைப்படங்கள்
1: 32.
0: முதல் திரைப்படம்
1: 1939 வெளியான
0: குமார குலோத்துங்கன்.
1: 1922 பிறந்து
0: 1999 மறைந்த
1: தமிழ் திரைப்பட நடிகை
0: டி ஆர் ராஜகுமாரி பிறந்த தினம் இன்று.
1: 1769 பிறந்து
0: 1821 மறைந்த
1: பிரெஞ்சு மன்னன் நெப்போலியன் போனபார்ட்
0: நினைவு தினம் இன்று. மருத்துவச்சி.
2: இப்போதெல்லாம் எங்கோ ஓர் சிற்றூரில் ஒலிக்கக்கூடிய வார்த்தையாகிவிட்டது.
3: ஆனால் மருத்துவ தொழில்நுட்பங்கள் தலை தூக்கும் முன்னால்
2: தலைமுறை காக்கும் மகப்பேறு சேவைகளை செய்தவர்கள்தான்
3: மருத்துவச்சிகள்.
2: பேறுகால பேர் உதவிகளை செய்யும் பேறுகால பணிமகள்.
3: தாய் செய் செவிலி.
2: மகப்பேறு உதவியாளர் என அழைக்கப்படும்
3: மங்கைகளின் அறிவு,
2: திறமை,
3: சேவைகளை போற்றும் விதமாக
2: 1991
3: 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது
2: சர்வதேச
3: மருத்துவச்சி நாள்
2: இன்று.
3: இருமல் தோன்றும் தொடக்கத்தில்.
2: இயல்பாய் இருப்பது போன்று இருந்தாலும்
3: மருத்துவரை நாடி சென்று சோதனைகள் செய்திடல் நலம்.
2: ஆரம்ப காலத்திலேயே அதனை கண்டுபிடித்து விட்டால்
3: ஆஸ்துமாவிலிருந்து விடுதலை பெறலாம்.
2: ஆஸ்துமா பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில்
3: ஆண்டுதோறும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது
2: உலக ஆஸ்துமா நாள்
3: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கெட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நம்மை நாம் மனதார நேசித்தால் நாம் செய்யும் செயல்கள் சிறப்பாக அமையும் என கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான காலை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: இனி கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலேண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 100.5 இது கொடைக்கானல்.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நம் கோடி பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 7382812345.
3: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் வியாபார நகரம், கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர், அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, எண்ணெய் பரோட்டாவிற்கு புகழ்பெற்ற மாவட்டம், பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த பொருட்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அமைஞ்சிருக்கு இங்குள்ள அரசு அருங்காட்சியகம். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அமைந்துள்ள மாவட்டம். இந்த வெயில் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயனார் அருவி, சாஸ்தா கோவில் மற்றும் அருவி, பிளவக்கல் அணை என எண்ணற்ற சுற்றுலா இடங்களை உள்ளடக்கிய மாவட்டம்தான் விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம் அறிமுக நேயர்கள் 24/24/24 மகளிர் 24/24/9 இந்த மாவட்டத்தின் வழக்கமான நேயர்கள் 24/24/26 290/333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
12: ஹலோ, விருதுநகர் மாவட்டம் திருத்தணி மல்லிகைக்கடை பொன்ராஜ்.
1: பொன்ராஜ்,
12: ஆமா,
1: எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்?
12: பரவாயில்லாம போயிட்டு இருக்கு மேடம்.
1: பரவாயில்லாம போயிட்டு இருக்கா?
12: ஆமா,
1: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க.
12: சரிங்க மேடம்
1: அப்படின்னு சொல்லும் போது ஒரு தனி மகிழ்ச்சி கேட்கறவங்களுக்கும் சரி சொல்றவங்களுக்கும் சரி இல்லைங்களா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
12: கூலி பாடத்துல நல்ல பாட்டு போடுங்க.
1: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: ஆட்டை தீண்டு மாட்டை தீண்டு, ஆனா சில மனிதனை மட்டும் தீண்ட கூடாதுன்னு இன்னைக்குமே சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் தீண்டாமைன்னு ஒரு கவிஞர் சொன்னாரு. தீண்டாமைங்கிற சமூக நோய் வராம இருக்க நம்ம பசங்களுக்கு சமத்துவம் பகுத்தறிவை வளர்க்க சொல்லிக் கொடுப்போம். சமூக சீர்திருத்தவாதிகளோட எழுத்துக்களை படிக்க ஊக்குவிப்போம்.
1: சாதி பாகுபாடு, அது நம் எல்லோரையும் பின்தள்ளும் ஒரு சங்கிலி. சமத்துவம் காண்போம், சாதிய பாகுபாட்டை களைவோம்.
2: சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
8: நான் செகண்ட் இயர்.
9: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
7: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
7: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
10: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.

0: துரன் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999406014.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: என்ன கணேசா பையனை

0: பாய்ச்சல். ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
1: நம் கோடி பண்பலை 105 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 7382812345. வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம், இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு. சூப்பர் காலேஜ்,
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ். RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: கோடை பண்பலை 100.5 போமேக்ஸ் பானின்கள், ஜட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பானின்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமேக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
8: வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குரு ஒருத்தர் அவருடைய சீடர்களோட கிளம்பி அப்படி ஊர் பயணம் போய்கிட்டே இருந்தாரு. அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய அவருடைய பக்தர்னே சொல்லலாம் ஒருத்தர். இந்த குரு அவருடைய சீடர்களோட அவங்க ஊருக்கு வர்றதை கேள்விப்பட்டு அந்த மனிதர் ஊர் எல்லையிலேயே போய் காத்துட்டு இருந்தாரு. இந்த குருநாதர் வந்தாரு, அவரை ரொம்ப பணிவா வணங்கி வரவேற்று, நீங்க வந்து எங்க வீட்டில் ஒரு நேரமாவது சாப்பிடணும், எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அன்போடு உபசரிச்சு கூப்பிட்டார். குருநாதருக்கு கொஞ்சம் தயக்கம்தான், ஆனாலும் கூப்பிட்டவருடைய அன்பை அவரால் தட்டி கழிக்க முடியல. ஆனால் சீடர்களுக்கோ அந்த வீடு எப்படி இருக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்லாம் ஒரு சின்ன சின்ன யோசனை. ஆனால் குருநாதர்கிட்ட போய் அதெல்லாம் கேட்க முடியாது இல்லையா. சரி பரவாயில்ல, குரு சொல்லிட்டாரு, நம்ம அங்கே அவரோட போய்த்தானே ஆகணும்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அமைதியாக இருந்தாங்க. குருநாதர் சொன்னாரு, நாங்கள் இந்த ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றோம். இங்கே இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே வர்றோம். நீங்கள் போய் எங்களுக்கான உணவை தயாரித்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை அனுப்பிச்சிட்டார். இந்த குருநாதர் அதே மாதிரி போனார். அங்கே உள்ள ஆற்றில் நீராடினாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க, தரிசனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அங்கே சுற்றி எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்தருடைய வீட்டுக்கு போகிறாங்க. சரியான சாப்பாட்டு நேரத்துக்கு போகிறாங்க. மதிய உணவு அவர் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்க்குற போது இந்த சீடர்களுக்கெல்லாம் இவ்வளவு சாதாரணமான ஒரு வீட்டுக்கு போய் இவ்வளோ பெரிய குருநாதர் வரேன்னு உடனடியாக ஒத்துக்கிட்டாரே, இது எப்படி இது அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் மனசுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் எல்லாரும் போனாங்க. அந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா உக்காந்துக்கிறதே கொஞ்சம் இடைஞ்சலான இடம்தான். ஏன்னா அவ்வளோ ஒரு சாதாரணமான சின்ன குடிசை மாதிரியான வீடு தான் அந்த வீடு. அந்த மனிதர் எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு விதவிதமாக சாப்பாடு தயார் பண்ணியிருந்தார். அந்த சூழலை பார்க்குற போதே தெரியுது அவர் அன்னைக்கு தான் அவர் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பதார்த்தங்களை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது. எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதுக்கே யோசனையாக தான் இருந்தது. ஆனால் குருநாதர் என்ன பண்ணார், அந்த பக்தர்கிட்ட, அந்தோ அந்த வடை வச்சுருக்கீங்களே அதை எடுத்து போடுங்க, இந்த கூட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க, இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் அது என்ன இனிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு, பாயசம் வச்சுருக்கோம் குருநாதரே அப்படின்னு, அவன் இன்னொரு 2 கோப்பையில் சேர்த்து கொடுங்க அப்படின்னு அதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இந்த விருந்து வச்சவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடடா, இவ்வளோ பேரும் கூப்பிட்ட உடனே குருநாதர் வந்துட்டாரு, எல்லாரும் வந்தாங்க, பசியாடுறாங்க, அதை விட குருநாதர் ரொம்ப உரிமையாக நம்மக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு அவர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குருநாதர்கிட்ட ஒன்றும் கேட்க முடியல. சாப்பிட்டாங்க, ஓய்வெடுத்தாங்க, மாலையில் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டாங்க, அடுத்த ஊருக்கு பயணம் போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு சீடன் மட்டும் ரொம்ப தயங்கி தயங்கி குருநாதர்கிட்ட கேட்டாரு, குருநாதா, நீங்கள் வந்து எங்கே போனாலுமே யார் வீட்லேயுமே அவ்வளோ செட்டுன்னு போய் சாப்பிட மாட்டீங்க, இந்த பக்தர் கூப்பிட்ட உடனே போனீங்க, அவங்க வீட்டில் அதுவும்

0: சிரமமான சூழல்னு மட்டும் தெரியுது, ஆனாலும் நீங்கள் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, இது அவரை சிரமப்படுத்துறதா ஆகாதா அப்படின்னு. அப்போ குருநாதர் சொன்னார், இல்லை, அவருடைய முகத்தை கவனிச்சியா, நான் கேட்க கேட்க எவ்வளவு சந்தோஷமாக எடுத்தெடுத்து போட்டார். அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் எந்த பொரியல் கூட்டு சுவையாக இல்லைன்னு ஒதுக்கி வச்சிங்களோ அதையெல்லாம் தான் நான் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள்லாம் அதெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லும்போது அவர் முகம் வாடிச்சு, ஐயோ நம்ம சரியாக செய்யலையோ அப்படின்னு கொஞ்சம் கவலைப்பட்டார். ஆனால் நான் கேட்டு வாங்கி சாப்பிட்ற பொழுது அவருக்கு அந்த முக வாட்டம் மாறி போச்சு. நம்ம சாப்பிட்டு திருப்தி அடையிறது அப்படிங்கிறத விட நம்மளை சாப்பிட வச்சு திருப்தி அடையணும் அப்படின்னு அந்த பக்தர் மனசார நினைச்சார் இல்லையா, அந்த அன்புக்கு நாம் காட்ட வேண்டிய மரியாதை இதுதான் அப்படின்னு சொன்னார். அவர்களுடைய பயணம் தொடர்ந்து போச்சு. சிந்திக்கலாமா? நன்றி.
1: கோடை பந்தலை 100.5 போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சொற்பொழிவாளர் புதுகை பாரதி அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: Jenny's Institute of Hotel Management.
7: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
6: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
7: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
6: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
7: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 7382812345.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
12: அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
14: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தவணி மதுரையின் மகளிர் நேரத்தில் இன்று படித்ததில் பிடித்தது. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க?
15: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
15: விருதுநகர் மாவட்டம் குன்னூர் முருகேசன்.

0: குன்னூர் முருகேசன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். குன்னூர் எப்படி இருக்கு?
1: அது வந்து ஊட்டி குன்னூர், அது குளுகுளுன்னு இருக்கு. இங்கே வெயில் அடிக்கும் மேடம் இந்த குன்னூர்.
0: அப்படியா?
1: ஆமாம் மேடம்.
0: அந்த வெயில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா?
1: அது மகிழ்ச்சி இருந்தாலும் இருக்கும், ஒரு வருத்தமாக இருந்தாலும் இருக்கும்.
0: எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருவோம் அப்படின்றீங்க?
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: அமரன் படத்துலேருந்து ஒரு சாங் போடுங்க.
0: நன்றிங்க, எல்லாருக்காகவும் பாடல் வருது கேட்கலாம்.

0: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் நிகழ்ச்சியில். இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள்.
1: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 7382812345.
1: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
8: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
9: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943 9604.
0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கச்சலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க? கோடி அருவி கொட்டுது. அப்படியே அருவியை நேரில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மகிழ்ச்சி தான், சரிங்களா? சரி, இப்போ எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேளுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் கலையும் கானமும் நிகழ்ச்சியில் மர சிற்பக்கலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பிக்க காத்திருக்கிறார் வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள். இதய அலைவரிசை 100.5 இது கொடைக்கானல். ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இணைப்புல யாருங்க?
4: விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து திவ்யா பேசுறேன்.
1: சிவகாசி திவ்யா, பேச்சு அப்படி பட்டாசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்க எப்படி? அப்படிலாம் இல்ல, எப்பயும் போல நார்மலா பேசுவீங்க இல்லையா? ஏன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். சரிங்களா, என்ன பாடல் வேணும் திவ்யா?
4: எனக்கு கோல்டன் ஸ்பாரோ
1: கேக்கலாமா? நன்றிங்கம்மா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் நிகழ்ச்சியில். இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் ஜெயம் கொண்டான் அவர்கள். 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க?
3: ஹலோ, சிவகாசியில இருந்து உமாராணி பேசுறேன் மேடம்.
1: உமாராணி?
3: குமராயி.
1: என்னங்கம்மா?
3: எந்த
1: நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு?
3: வானவில் பிடிச்சிருக்கு. காலையில

0: ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போடுவீங்களா அது பிடிச்சிருக்கும். மகளிர் நேரம்
1: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. என்ன பாடல் வேணும்?
0: அஜித் நடிச்ச படத்துல இருந்து விடாமுயற்சியில இருந்து ஒரு நல்ல பாட்டு பேரம்பெத்தியில தாண்டி போடுங்க மேடம்.
1: எல்லாருக்காகவும் பாடல் கோடை பண்பலை 100.5 நன்றிங்கம்மா.

0: Bye.
1: கொடைப்பண்பிலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
2: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் உஷா.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
1: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்ணலை நொறுபுள்ளியில் சைபால்,
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா கிரங்கம் சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
4: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த 2வது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன 2வது பாயிண்ட்டுன்னே, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன், நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.
2: கோடை பந்தலை நொறுபுள்ளியில் சைபால்,
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா கிரங்கம் சைபால்,
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம்.

0: வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று படித்ததில் பிடித்தது. கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம்.
2: Mm-hmm.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, இன்றைய மனதொடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக வலம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடை பண்பலை 100.5.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Sunflower oil.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: இனிய காலை வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 100.5 வானவில் குரலின் குரலாக. மாந்தர்கள் தம் அகவாழ்விலும் புற வாழ்விலும் நலமுடன் வாழ்வதற்கான அடிப்படை பண்புகளை கொண்ட நூல் திருக்குறள். அறவாழ்வுக்கு தலையாய வழிகாட்டும் இன்றியமையா நூல் என்றும், வள்ளுவரின் வரிகள் என் உயிரை சென்று ஊடுருவி உள்ளன என்றும், அவரை போல் அறப்பொக்கிஷத்தை நல்கியவர் எவரும் இல்லை என அண்ணல் காந்தியடிகள் உரைத்த தெய்வ நூல் என போற்றப்படும் திருக்குறளையும் அதன் பொருளையும் சிறப்பாக சொல்ல வாருங்கள் நேயர்களே. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 நமது பொதுவான நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜெயம் கொண்டான் அவர்கள். வணக்கம் ஐயா.
6: வணக்கம். வணக்கம்.
5: நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி.
5: உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா?
6: மகிழ்ச்சி, போகலாம்.
5: சரி, இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
7: அம்மா வணக்கம்.
5: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கயா.
7: வாழ்க வளமுடன் வளரு கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாம்பரம் பேசுறேங்கம்மா.
5: சொல்லுங்கய்யா.
7: அம்மா, தீப நடராஜன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் அரசனால் நம்பப்படும் ஒருவன் அறமும் பொருளும் இன்பமும் உயிருக்கும் வரும் அச்சமும் என நான்கினை கூறுபட்டு ஆராய்ந்து அவன் மனநிலை அறிந்தே நம்புதல் வேண்டும் ஐயா.
6: அருமையான குரல். என்ன அதிகாரத்தில் இந்த குரல் வரும் தெரியுமா நண்பரே? அதிகாரம் சொன்ன குரல் அறம் பொருள் உயிர் அச்சம். ரொம்ப அழகான குரலை தேர்ந்தெடுத்து சொல்லிருக்கீங்கய்யா.
5: நன்றிங்க. இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
8: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
6: வணக்கம்மா. உங்க பேருமா?
8: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்திலிருந்து பவன்தாய் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன்யா.
6: மகிழ்ச்சிமா. என்ன குரல் சொல்ல வந்திருக்கீங்க?
8: முதலாவது அதிகாரம், கடவுள் வாழ்த்து.
6: கடவுள் வாழ்த்துல மகிழ்ச்சி.
8: 9வது குரல்,

0: தோளில் பொறியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எட்டு குணங்களுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலையானது கேளாத செவி பாராத கண் போல பயனற்றதாகும்.
1: அழகு. இந்த குரல் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
0: கடவுளை எந்திரிச்சு கும்பிடணும்யா, அதனாலவே.
1: அப்படி சொல்லுங்க. கடவுள் வாழ்த்து, கடவுளை வணங்கணுங்கிறதுக்காக இந்த அதிகாரத்துல ஒன்பதாவது குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஆமாங்கய்யா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. தேனி மாவட்டம் பவுனத்தாயம்மா அழகா சொன்னீங்க. கேளாத காது மாதிரி, பாராத கண்ணு மாதிரி, நம்ம இறைவனை வணங்கலைன்னா அது தலையே இல்லை. தலை தாளை வணங்கா தாளைனா என்னன்னு தெரியணும்னா திருவடி, இறைவனுடைய திருவடியை வணங்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான்.
2: நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் நண்பரே, சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து ராஜாராம் பேசுறீங்க. இனிய காலை வணக்கம் ஐயா. அதிகாரம் நாலுங்கய்யா, அரண் வலியுறுத்தலுங்கய்யா. அதுல பாத்தீங்கன்னா 33வது குறள்ல சொல்றாருங்கய்யா, எங்களால் எந்த எந்த வழியில் இயலக்கூடிய தன்மை இருக்கிறதோ, செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதோ, அந்த வழியெல்லாம் விடாது பார்த்தீங்கன்னா அறத்த செயல் சொல்ற அறத்த செயல் சொல்றாருங்கய்யா. அதாவது ஒட்டும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னு சொல்றாருங்கய்யா. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை அரண்னு சொல்றாருங்கய்யா. அந்த அரண் மட்டும் இருந்தால் பொருளை தேடி வீடு வேறுபடையக்கூடிய தன்மை கிடைக்கும்னு சொல்றாருங்கய்யா.
1: மகிழ்ச்சி. எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்பெல்லாம் தர்மம் செய்யணும். நேரங்காலம் கிடையாது அறம் செய்வதற்கு, நேரங்காலம் கிடையாது.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
16: நான் 2nd இயர். நான் 1st இயர் BSc நர்சிங் படிக்கிறேன்.
15: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
16: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
15: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
16: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
17: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
18: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
19: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா

0: எக்ஸ்பிரஸ் டீயே புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டீ தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியாக வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: திருச்சி சாரதாஸ்.
2: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
0: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
4: அமுதை பொழியும் தமிழில் அழியாத பொக்கிஷமான திருக்குறளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குரலின் குரலாக நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
5: ஜெயங்கொண்டன் ஐயாவுக்கும் தீபா மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, இருவரும் நலம் ஐயா?
6: நலம் குணசேகரன் ஐயா, நலம்.
5: ரொம்ப நன்றியா ஐயா. அதிகாரம் 79 நட்பியா, குரல் வந்து 786. முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இது விளக்கம் யா, முகம் மலரும்படி பேசுவது மட்டும் நட்பாகாது, மனதால் மயிலும்படி நட்பு கொள்வதே உயர்ந்த நட்பு. ஐயா, நாம வந்து பிறருடன் பழகும் போது நட்பு வந்து தூய்மையாகவும் உண்மையாகவும் நட்பு கொள்வதே உயர்ந்த நட்பியா. அவங்க வந்து மனம் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்படி நாம உண்மையா இருக்கணும் யா. நீங்க கொஞ்சம் சரியான விளக்கம் கொடுங்கய்யா.
6: மகிழ்ச்சிங்கய்யா. முகத்துக்கு நேர சிரித்து பேசுவது மட்டும் நட்பு கிடையாது, உள்ளத்தால உண்மையான அன்போட யார் இருக்காங்களோ அவங்கதான் சிறந்த நட்பு. ரொம்ப அழகான குரல் சொன்னீங்க குணசேகரன் ஐயா. என்ன பண்றீங்கய்யா?
5: ஐயா, நாங்க ஒரு முதுகலை பட்டாதாரியா, விவசாயம் பாக்குறோம்யா.
6: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. விவசாயம் பண்ணிட்டு நிறைய நண்பர்கள் இருக்காங்களா ஐயாவுக்கு?
5: நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஐயா.
6: அதான் நட்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, வள்ளுவனே நட்புக்குதான் நிறைய குரல் கொடுத்திருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு, அது 5 அதிகம். நட்புக்கு தான் வள்ளுவன் அதிகமா 50 குரல் பாடியிருக்காரு.
5: ரொம்ப
6: நல்ல விளக்கம், நல்ல விளக்கம்.
4: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம். வணக்கம்.
7: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறீங்க ஐயா.
6: யாரு பேரு? நம்ம
7: நாகக்கண்ணி.
6: வணக்கம், சொல்லுங்க.
7: அதிகாரம் வந்து 21 ஐயா, தீவினை எச்சத்துல 210 குரல். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அதாவது ஒருத்தர் வந்து தீய வழியில போய் செயல்களை செய்யல அப்படின்னா அதை ஒருபோதும் கேடு அடையவே மாட்டான், நல்லவனாகவே இருப்பான் அப்படிங்கிறாரு ஐயா.
6: ரொம்ப மகிழ்ச்சி. அழகா சொல்லுங்கதான், தீய வழியில சென்று யாருக்கும் நம்ம தீமை செய்யாம இருந்தோம்னா நம்மளுக்கு யாரும் கெடுதல் செய்ய வாய்ப்பு இல்ல, நம்ம நல்லபடி மகிழ்ச்சியா வாழலாம்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால பாவ செயல் தீய செயல் செய்யறதுக்கு அஞ்சனும், நம்ம நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவர்களுக்கு தீங்கி செய்யக்கூடாது. அதான் இந்த அதிகாரத்தோட நோக்கமே. தீய செயல் செய்வதற்கு எல்லோரும் பயப்படணும், தீவினை அச்சம். ரொம்ப அழகான குரல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யாம் எனின். நம்ம யாருக்கும் எப்போதும் தீமை செய்யக்கூடாது, பழி பாவம் செய்ய அச்சப்பட வேண்டும் என்பது வள்ளுவருடைய அமுத வாக்கு.
4: நன்றிமா. 9:17 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
8: சகோதரிக்கு வணக்கம்.
4: வணக்கம்.
8: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையில் உள்ள அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: இனிய வணக்கம் ஐயா.
8: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடன் நான் உரையாட வந்திருப்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஐயா.
6: நல்ல தமிழ் காலை பொழுதுல நல்ல தமிழ் கேட்கிறோம், மகிழ்ச்சி.
8: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதிகாரம் 23 ஈகை, குறள் எண் 222. குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. என்ன சொல்றாரு? நாங்க நல்லதற்கே என்றாலும் தானம் பெறுதல் என்பது தீமையானது, மோட்ச உலகமே இல்லை என்றாலும் தானம் கொடுத்தலே நல்லது என்பதை கூறுகிறார். மேலான கருத்துக்களை தாங்கள் கூற நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா.
6: மகிழ்ச்சிங்க.

0: சுகன்யா, நல்ல குரல், நல்ல இனிய தமிழ்ல பேசுறீங்க, மகிழ்ச்சி. அதான் நல்லாறினும் கொலை செய்து நல்ல வழியே கிடைப்பதாயினும் நம்ம பெற்றுக் கொள்ளுதல் செய்துங்கிறாரு. மேலுலகம் இல்லை என்ற போதும் அடுத்தவனுக்கு கொடுக்கறத மட்டும் நிப்பாட்டிடாத, உன்னால முடிஞ்ச வலைக்கு தான தர்மம் செய், ஈதலே நன்று அப்படின்னு ஈகையோட சிறப்ப வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நம்மால் முடிந்தவரை கொடுத்து வாழ வேண்டும்.
1: நன்றிங்க ஐயா. இப்ப நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: சகோதரிக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்திலிருந்து ராஜசேகரன் ஐயா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க
2: ஐயா. அதிகாரம் 95ங்கய்யா. ஆமாங்கய்யா. அது குரல் வருகிறையா, அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடி துவிக்குமாறுன்னு ஐயா சொல்றதுங்கய்யா. அதாவது நம்ம ஒரு சாப்பாடு ஒரு வேலையில உண்ட உணவு செரித்த பின் வந்து அடுத்த வேலை உணவு எடுத்துக்கணும், அதுவும் கூட அளவா எடுத்துக்கணும் சொல்றாருங்கய்யா. அப்படி நாம செய்யும் போதுதான் வந்து நம்ம கிடைத்த அந்த உடம்பு நெடுங்காலம் நம்ம வாழ வைக்கும்யா. ஆனா இன்னைக்கு ஏன் அந்த ஐயன் சொல்ல அந்த உணவு நெறிமுறைகளாம் மாறி நினைத்த நேரத்தில் நினைத்த சாப்பாடு, அப்புறம் போதா குறைக்க வந்து உடம்பு கெட்டு போய் மருந்து, அதாவது வந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி ஆகி போச்சுங்கிற மாதிரி என்னோட கருத்தா இருக்கு ஐயா. நீங்க உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்கய்யா.
0: மிக அழகா சொல்லுங்க. உணவே மருந்துன்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்னைக்கு உலகம் வந்து மருந்தே உணவுன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. ஒத்தவரையும் அழகா சொல்லிக்கிறீங்க. ரொம்ப அழகு ராஜசேகரன் ஐயா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நாங்க நெடுதுவிக்குமாறு நீண்ட நெடுங்கால வாழணும்னா அளவறிந்து உண்ணணும், செரிக்க செரிக்க சாப்பிடணும். அதாவது எத்தனை முறை சாப்பிடணும்னா பொதுவா சொல்லுவாங்க, ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளைன்னு. அதெல்லாம் கணக்கு இல்லை. வள்ளுவன் சொல்ற மருந்து என்னன்னா, உனக்கு எப்பொழுதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சாப்பிடுங்கிற. அப்ப செரிக்க செரிக்க சரியான அளவுல சரியான உணவை உட்கொண்டால் உடலுக்கு நோய் வராது, மருந்தே தேவைப்படாது. அதே அதிகாரத்துல இன்னொரு குறள் கூட சொல்வாரு, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்வார். அழகு ராஜசேகரன் ஐயா.
1: தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியில் இணையலாம் ஐயா.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர் மக்கள் தங்கள் தனித்துவமான பண்பாடு மற்றும் கைவினை பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறார்கள். அவர்களின் முக்கிய கைவினை தோடர் எம்ப்ராய்டரி, புகூர் பெண்கள் செய்யும் பாரம்பரிய கைத்தையல் கலை. வெள்ளி துணியில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தைக்கப்படுகின்றன. இந்த வடிவங்கள் இயற்கை, எருமை கொம்புகள், புனித இடங்களை பிரதிபலிக்கின்றன. இத்துணிகள் விழாக்கள் மற்றும் சடங்குகளில் முக்கியமாக அணியப்படுகின்றன. எருமை தோடர் சமூகத்தில் முக்கிய சின்னம். பால் சார்ந்த முறையிலும் சடங்குகளிலும் அது மைய பங்கு வகிக்கிறது. எருமைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. தோடர் பூசாரிகளின் சடங்குகளும் அவற்றோடு இணைந்துள்ளன. தோடர் சமூகத்தின் வாழ்வியல் இயற்கையோடு இணைந்த ஒரு உயிர்ப்பான பண்பாடு.
6: சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம், மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
8: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பாலை போற்றிக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரலாக இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
5: அதிகாரம் வந்து 49 சார். காலம் குரல் வந்து 487. பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார் துல் வேற்பர் ஒல்லியவர் அப்படிங்கிறார் சார். அதாவது பகைவருடைய அடாவடித்தனத்தையும் ஒருவர் பொறுப்பது, பின்னர் காலம் பார்த்து அவனை தாக்குவதற்கே அப்படின்னு சொல்றாருங்க சார். அதாவது நமக்குன்னு ஒரு காலம் வருவரை பொறுமையா காத்திருக்கணுங்க சார். பொறுமையை கையாண்டால் எதுலையும் பெருமை பெறலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெருதுன்னு சொல்லுவாங்க. இந்த கால சக்கரம் சுழலும் போதுங்க சார், கீழே உள்ளவங்க மேலையும் மேலே உள்ளவங்க கீழே வர்றது இயற்கை. அப்ப இந்த எதிரியை வெல்லக்கூடிய வலிமையை வந்து இந்த காலம் நமக்கு கண்டிப்பா கொடுக்குங்க சார். அப்போ நம்மளோட வலிமையை எதிரிக்க காட்டணும். இதை நம்ம வாழ்க்கையிலும் பயன்படுத்தலாங்க சார். நம்மளை ஏளனப்படுத்தினவங்க உதாசீனப்படுத்தினவங்க முன்னிலையில நம்ம மௌனமா முன்னேறி காட்டணும் சார்.
6: மிக அழகா சொன்னீங்கம்மா. காலம் அறிதல் அதிகாரத்துல 7வது குறள், விளக்கத்தோட நடைமுறை சான்றோட பொறுமைதான் முக்கியம். எதுக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல நம்ம வெற்றி பெறணும்னு ரொம்ப அழகா இயல்பா சொன்னீங்க. உள்ள நான் அங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்ளுக்குள்ளேயே வேர்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா.
4: இப்போ இணைப்பில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
7: ஆமா வணக்கம்மா. நான் ஈரோடு மாவட்டம் மேற்கு ராசம்பாவத்தில இருந்து கோவிந்தசாமி பேசுறேங்கம்மா.
4: சொல்லுங்க
7: ஐயா. ஐயா சிறப்பு விருந்தினர் உங்களுக்கும் வணக்கம்ங்க.
6: வணக்கம் ஐயா.
7: அதாவது பொருள் வந்து 98 பெருமை, குரல் வந்து 973ங்க. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். என்னதான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உயர்ந்த பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்தவர்களாக மாட்டார்கள். தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் தாழ்ந்த குணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்களாக மாட்டார்கள். ஐயா விளக்கத்தை நீங்களும் சொல்லுங்க ஐயா.
6: ரொம்ப அழகா சொல்லுங்க. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். நம்ம மேல இருக்குமா கீழே இருக்குமாங்கிறது செல்வம் முதலியவற்றால கிடையாது, நம்முடைய பெருமை நம்முடைய பெருந்தன்மை நம்முடைய பண்பு நலனை பொறுத்ததுங்கிறத வள்ளுவர் அழகா சொல்றாரு. அதேதான் மேன்மக்கள் யார் அப்படின்னா, செல்வம் முதலியவற்றால் மேன்மையிட்டிருப்பது மட்டும் கிடையாது, கீழ் மக்களும் செல்வத்தால வறுமையா இருக்காங்கிறத வச்சு மட்டும் கிடையாது, அவங்கவுங்களுடைய பண்பு நலனையும் பெருந்தன்மையும் பொறுத்தது. ரொம்ப அழகான குரல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க கோவிந்தசாமி ஐயா.
4: நன்றிங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
8: வணக்கம்மா.
4: வணக்கம்.
8: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி
4: பேசுறேன். நலமா இருக்கோங்க ஐயா.
8: நன்றிங்க. சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு காலை வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
8: ஐயா 471வது குறளுங்க ஐயா. இணை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு இருக்காருங்க ஐயா.
6: வழி
8: அதாவது தாம் அறிவாற்றலோட செய்யணும். நாம் அந்த வேலையை நல்லா திறம்பட செய்யும் போது தன் எதிரிகள் கூட இடையூறு செய்யுமானால் அந்த இடத்தில் நாம் அதை காட்டிலும் சிறப்பா இருந்தோம்னா வெற்றி நமக்கேன்னு சொல்லியிருக்காரு ஐயா.
6: ரொம்ப அழகு. 4 வலிமை சொல்றாரு ஐயா. 1 வினை வலிமை, அவர் செயலோட வலிமை. இன்னொன்னு செய்யக்கூடியவருடைய வலிமை, அவருடைய தன் வலிமை. அடுத்து அவரை எதிர்த்து சில பேரு வேலை செய்யலாம் பகைவர்கள்.

0: அவர்களுடைய வலிமை அந்த பகைவனுக்கும் தனக்கும் துணையா வரக்கூடியவருடைய துணை வலிமை. நாலு வலிமை சொல்றாரு, வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி. அழகியா,
1: நன்றிங்க ஐயா. இப்ப குரல் சொல்ல வரும் நேயர், வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் அழிமதூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
0: வணக்கம்மா.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: கலைச்செல்விமா, வணக்கம் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. ஐயா
0: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்லா
2: ஐயா, அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல், இதுல பாத்தீங்கன்னா குரல் எண் 101, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்றாரு. இதனுடைய விளக்கம் பாத்தீங்கன்னா ஐயா, நான் ஓர் உதவியும் செய்யாத போது பிறர் வந்து எனக்கு செய்யும் உதவிக்கு இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்ட்டு அழகா சொல்றாருங்க ஐயா. இதனுடைய விளக்கம் கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க ஐயா.
0: அருமையா நீங்களே சொன்னீங்க கலைச்செல்வியம்மா, செய்யாமல் செய்த உதவி. நீங்க இப்படி யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா இல்ல உதவி பெற்றிருக்கீங்களா?
2: ஐயா நிறைய நான் உதவி
0: உதவி இருக்கீங்களா கலைச்செல்வியம்மா?
1: அவங்க இணைப்பு விட்டு போயிட்டாங்க ஐயா. ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில். உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஓஷியா சன்ஃபிளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தோண்ட தோண்ட ஊரும் ஊற்றை போல் படிக்க படிக்க நம்மை மேம்படுத்தும் திருக்குறளோடு கொடைப்பண்பலை 100.5 வானவில் குரலின் குரலாக. நேரம் சரியாக காலை 9:32 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். வணக்கம்.
7: ஈரோடு மாவட்டம் கொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
8: ஐயா வணக்கம்.
7: வணக்கங்க ஐயா. எங்க ஐயா அதிகாரம் 43 அறிவுடைமை, குரல் எண் 430. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா ஒன்றும் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அறிவுள்ளவங்க எல்லாம் உள்ளவங்க, எல்லாம் இருந்தாலும் குறிப்பாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அறிவு இல்லைன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லாதவங்க தான் சமூகத்துலேங்கிறாரு. ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த குரல் பொருந்துமானா எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. ஒரு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அறிஞர் போய் கல்யாணத்துக்கே போகிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட ஒரு 4 பேர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்தார்னு வைங்க, 50 பேர் ஓடுறான் போய் வரவேற்று, வாங்க ஐயா உட்காருங்க, பந்தியில் உட்கார வச்சு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கிறான். ஆனால் அறிவுள்ளவர் இருந்தாலும் 4 பேர் கூட அவங்க கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பழைய பாட்டு கூட இருக்கு மல்லுங்க, முட்டா பாயலையெல்லாம் முதலாளி ஆக்குதடா தாண்ட பக்கோனேன்னு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க ஐயா. நீங்க
8: சொல்லுங்க, ரெண்டு குரலை நான் உங்களோட ஒப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, பணங்காசு இருந்தா அவ்வளவு பேரும் போய் மதிக்கிறேன், ஆனா படித்தவனா இருந்தாலும் ஏழையா இருந்தா மதிக்கல. அதுக்கும் வள்ளுவர் ஒரு திருக்குறள் பாடியிருக்காரு, அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. அதுல ரொம்ப அழகா சொல்வாரு, இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு. அதுவும் பொருந்துற மாதிரி 2000

0: வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பாடிட்டாரு. நீங்க சொன்ன இந்த குரல் அருமையான குரல், 430 அறிவுடையார் எல்லாம் உடையார், வள்ளுவர் என்னைக்கும் தப்பா பாட மாட்டாரு, மிக தெளிவா பாடியிருக்காரு. அதாவது அறிவுடையவன் எல்லாம் உடையவன், பணங்காசு இல்லைனாலும் அவன் தான் சிறந்தவன். ஆனால் அறிவு இல்லாதவன் என்னுடையவரேனும் இலர். அறிவு இல்லைனா இந்த உலகம் அவனை ஏமாத்திடும், கற்று அறிவுதான் அவனை என்றைக்கும் காப்பாற்றும் என்று வள்ளுவர் சொல்றார். அதனால எப்போதுமே கற்றாரை கற்றாரை காமுறுவர். அதனால படித்த சபையில் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்களை என்னைக்கும் மதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி மதிக்காதவர்கள் பணங்காசி பார்த்து ஓடுகிறவர்கள்னா அறிவிலிகளாக இருக்கிறவர்கள். அதனால அறிவுக்கு இருக்கிற மதிப்பு வள்ளுவன் சொன்ன திருக்குறள் போல என்றைக்கும் இருக்கிறது ஐயா.
1: நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: சிறப்பு ஐயா, உங்களுக்கு வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா.
2: ஐயா தேனி மாவட்டம் குள்ளப்பவனம்ல இருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயப்பன் ஐயா.
2: ஐயா அதிகாரம் வந்து 331 குறள் வந்து 310ங்கய்யா. இறந்தார் இறந்தார் அணையர் சிறத்தை, துறந்தார் துறந்தார் துணை. இதுக்கு வந்து பொருள் என்னண்டாங்கய்யா, அளவுள்ள கோபம் கொள்வர் வந்து உயிரோடு இருந்து இறந்தவருக்கு சமம் ஐயா.
0: ஆமா
2: ஆமா, அளவு அதிகமா கோபம் கொள்வர் வந்து இருந்து இறந்தவர் சமமா, அதனால கோபத்தை பெற்றவரே பெரு வாழ்க்கை பெற்றவர் சமம்னு ஐயன் சொல்லிருக்காங்க ஐயா.
0: மிக சிறப்பு. வாழ்க்கையில என்னைக்கும் கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் ஒரு மனிதனை அழிக்கும், அவனை சுற்றி இருக்கிறவர்களையும் அழிக்கும். அதனால நீங்க சொன்னது போல கோபம் இருந்தால் அவன் உயிரோடு இருந்தும் இறந்தவருக்கு சமமானவர் அப்படின்னு வந்து கோபத்தை விடணும், அவர்கள் தான் வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள்னு மிக அழகா சொல்றாரு.
1: நன்றிங்க ஐயா. 9:36 இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். இது கோடைப்பண்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் நேயர்களோட குரலின் குரல் தான் நடந்துட்டுருக்கு. நேயர்கள் சிறப்பாக திருக்குறளும் அதற்கான விளக்கத்தையும் சொல்ல வரலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: காலை வணக்கத்தோடு சேலம் பேம்பிடி தண்டபாணி சிறப்பு வந்தோம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: ஆ 477 குரல் ஐயா. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. அதாவது இலவசமாக கொடுத்தால் கூட அளவறிந்து கொடுக்க வேண்டும். அதுவே கொடைக்குரிய பொருள், பெருமையும் போற்றும் நெறியாகும்.
0: ரொம்ப அழகியாங்க. ஆற்றின் அளவறிந்து ஈக தான தர்மமே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அளவறிந்து பண்ணணும், அதுதான் அதற்கான அளவுகோல், போற்றி வழங்கும் நெறி. ரொம்ப அழகியா.
3: சரியா.
1: நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு என் முதல் வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
4: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தங்களிடம் குரல் தெரிந்து கொள்ள வந்துள்ளேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. தங்கவேலையா?
4: அதாவது ஐயா குரல் சொல்றேன் ஐயா. அது அதிகாரம் 7 மக்கட்பேருன்னு போட்டிருக்கியா.
0: மக்கட்பேரு புதல்வரை பெறுதல். ஆமா.
4: குரல் வந்து 63 குரல் யா. தம் பொருள் பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருயா ஐயன்.
0: வினையான் வரும். ஆமா ஐயா.
4: அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் தம் குழந்தைகளே ஒருவருக்கு செல்வம், அது அவரவர் செய்யும் நல் வினைகளால் வரும் என்று ஐயன் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் தெளிவாக எனக்கு எடுத்து சொல்லுங்கள் ஐயா.
0: தம் பொருள் என்பது தம் மக்கள். எல்லாரும் என்ன எதை பொருளும்போ உலகத்தில் இருக்கிற அழியும் செல்வத்தை கடந்து அழியாத செல்வம் நாம பெற்ற பிள்ளைங்க தான். அதனால நம்முடைய செல்வம் எதுன்னு கேட்டா மக்கள் செல்வம் தான், என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மக்களை தேடும் பொருள் அவங்கவுங்க செய்யக்கூடிய நல்வினையின் மூலமாக என்று வள்ளுவன் சொல்கிறார். வினையில ரெண்டு வகையா, நல்வினை தீவினைன்னு. அவரவர் செய்யற நற்செயல் மூலமாக அவர்களுக்கான குழந்தைகள் மிக சிறந்த குழந்தைகளாக பெறுகிறார்கள் என்று தெய்வ புலவன் பேசுறாயா.
1: தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திர

0: வளாகத் தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்க்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: ட்ரீட்மென்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபினியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH-ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபினியன் கேம்ப் ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மென்ட் கால் 8754887568.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம்

0: சூப்பர் ஆஃபர்ஸோட ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மதுதாவணி மதுரை.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
5: நம் வாழ்வோடு ஒன்றிய தெய்வ நூலை உரைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
6: விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியில இருந்து மேரி கேத்தரின் பேசுறேங்க.
7: வணக்கம், சொல்லுங்கம்மா.
6: அதிகாரம் 52 குரல் வந்து 511.
5: கொஞ்சம்
6: தீமையும் நாடி
5: கேத்தரின் அம்மா,
6: புரிந்த
5: கொஞ்சம் வானொலி அளவை குறைச்சு வச்சுட்டு பேசுங்க, நீங்க பேசுறது எதிரொலிக்குது.
6: சரி மேடம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். அதாவது நன்மையும் தீமையும் ஆகிய ரெண்டையும் ஆராய்ச்சி நன்மை தருகின்றனவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் தான் அந்த செயலுக்குரியதை செய்யறத கருதப்படுவான். அதாவது ஒரு செயலை நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் ஐயா சொல்றாருங்க.
7: ரொம்ப அழகு. நன்மை தீமை இதை இன்னொரு குறளையும் அழகா சொல்வாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. அந்த இருமை எது அப்படிங்கறத அதிகாரம் 52 தெரிந்து விளையாடல் நீங்க சொன்ன குரல்ல விளக்குவாரு. இருமை, ஒன்று நன்மை இன்னொன்று தீமை, ரெண்டையும் ஆராய்ந்து செய்தால் அந்த பெரிய செயலை செய்வதற்கு அவன் தகுதியானவனாக இருப்பான். எதை செய்யறோமோ அதுல என்ன நல்லது வரும் கெட்டது வரும் அப்படிங்கறத ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும், தெரிந்து விளையாடல். அருமையா சொன்னீங்க கேத்ரின் அம்மா,
5: நன்றிமா. 9:46 திருக்குறள் சொல்ல வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கங்க. வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் மல்லசம் சிறந்த வே சாந்தகுமார் பேசுறேன்.
5: சொல்லுங்க.
8: குறள் அதிகாரம் வந்து 93 கல் உண்ணாமை. குறள் எண் 930 கல் உண்ணா போல்கள் கழித்தானை தானுங்கால் உள்ளான் கொள் உண்டதன் சோர்வு. இதன் பொருள் கல்லுண்பவன் தான் குடிக்காமல் இருக்கும்போது குடித்து தள்ளாடுபவன் நிலையை பார்த்து தனது நிலையை எண்ணி பார்த்தல் அவசியம். அதாவது குடிக்காம இருக்கணும் அப்படின்னா குடிச்சிட்டு இருக்க எப்படி தள்ளாடி தன்னுடைய நிலையை அறிந்து வெட்டப்படுவானோ அதை அறிந்தால் கல் குடிக்காமல் இருந்து விடுவான்.
7: ரொம்ப அழகியா. கல்லுண்ணாமை அதிகாரத்துல வள்ளுவன் சொன்ன நிறைவு குரட்பா, அதாவது கடைசி குரட்பா, தான் உண்ணாது இருக்கிற பொழுது மது அருந்தாமல் இருக்கும் போது அருந்தனவன் எப்படி சோர்வுல கீழே விழுந்து தள்ளாடி மயங்கி பேசுறானோ அதை கண்டவன், அந்த கீழ் நிலையை கண்டவன் தானும் குடிச்சா இப்படித்தானே இருப்போம் என்று நினைத்து மாறுவான். ரொம்ப அழகான குரல்யா.
5: நன்றிங்க ஐயா. இது கோடை பண்பலை 100.5 வானவில் குரலின் குரல். இப்போ குரல் சொல்ல வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
9: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோப்பாளி கிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோங்க ஐயா.
9: ஐயாவுக்கும் வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கோங்கய்யா.
7: சொல்லுங்க ஐயா.
9: 42 அதிகாரங்க கேள்வி, அதுல 414 குரலுங்க. செட்டிலராயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. அதாவது ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கூட கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது வந்து அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். அது வந்து ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட மற்றவர் பிறர் கத்துக்கிட்டவங்க சொல்றத வச்சே வந்து அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து அது உதவும் அப்படின்றத பற்றி சொல்றாருங்க. இதுக்கு மேலான கருத்தை நீங்க சொல்லிருங்க. நன்றிங்க.
7: அழகா சொல்லுங்க. 40 அதிகாரம் கல்விங்கிறாரு. 42 நீங்க சொன்ன இந்த குறள் இடம்பெற்றிருக்கிற அதிகாரம் கேள்வி. ஒருவன் கல்வி கற்க வேண்டும், கற்க இயலாத போதும் பரவாயில்லை.

0: மாணவர் சொல்வதை அறிஞர்கள் சொல்வது கேள்வி ஞானத்தால செவி கொடுத்து மனம் கொடுத்து கேட்பானேயானால் அது அவனுக்கு ஆதாரமாய் நின்று துணை புரியும். அதனால கத்திலனாயினும் கேட்க ரொம்ப அற்புதமான இரட்டை சீர்கள். மகிழ்ச்சிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் இணையும் நேயர்வாங்க. வணக்கம்.
2: திருக்குறளை எடுத்துரைக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரிக்கும் வள்ளுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரிங்க ஐயா.
0: வள்ளுவ வணக்கம். அழகு அழகு.
2: நன்றிங்க ஐயா. 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல் 220வது குறள். ஒப்புரவு ஒப்புரவினால் வரும் கேடனில் அக்கருவன் விற்றுகோள் தக்க துடைப்புன்னு சொல்றாரு. ஆமா, அதாவது அறத்தோட நடக்கணும், பிறருக்கு உதவியா இருக்கணும்னா தன்னை விற்றாவது ஒருவன் வந்து தர்மத்தை நிலைநாட்டணும். இதுக்கு வந்து நம்ம அர்ச்சந்திரன் சந்திரமதிய கூட நம்ம நினைவு கூறலாம். எவ்வளவு பெரிய அரசனா இருந்தும் அவர் அந்த தர்மத்தை நிலைநாட்டணும், உண்மையை நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட மனைவி குழந்தைகளை விற்று தன்னையும் விற்று பல துன்பத்துக்கு ஆளாகி கடைசியில் தர்மத்தின் படி நடந்து சான்றோரா மாறுறாரு பாத்தீங்களா. அதுக்கு இந்த குரல் வந்து ஒரு நினைவு கூட்டலா இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி
0: குரலை தேர்ந்தெடுத்தீங்க, நானும் விரும்புகிற குரல்ல இது ஒரு குரல். சிறப்பு வரும் கேடு எனின் அக்குருவன் விற்றுக்கோள் தக்கதுடை அரிசன் உங்க பார்வையில உதாரணமா காட்டியிருக்கீங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால உனக்கு ஒரு கேடு வந்தா அந்த கேட்டுட்டு உன் உயிரை விலை கொடுத்தாவது வாங்கிக்க, ஆனா உதவுறத மட்டும் நிப்பாட்டிக்காத. வள்ளுவன் எவ்வளவு ஆழமா சிந்திச்சிருக்கான் பாருங்க. மகிழ்ச்சிமா.
1: நன்றிமா. தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியில் இணையலாம் ஐயா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
5: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
1: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்மலை 100.5 வானவில் குரலின் குரலாக. திருக்குறளையும் அதற்கான விளக்கத்தையும் நேயர்கள் எடுத்து கூற இது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்
6: ஐயா. நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் சிலுக்கோர்பட்டியிலிருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
0: பாலகிருஷ்ணன் ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நிலையத்தார்கள் நல்லா இருக்காங்களா ஐயா?
0: எல்லாம் நலமா இருக்கும். நலமே விளைக சொல்லுங்க ஐயா.
6: ஐயா 35வது அதிகாரங்கய்யா முதல் குறள்

0: அதாவதுங்க, நாம வந்து எல்லாருக்கும் வந்து தானம் பண்றோம், பொருள்களை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா அந்த பொருளை வந்து துறக்கிறப்ப அதனால வந்து அந்த பொருளை இழந்துட்டமே அப்படின்னு மனசு வந்து நொந்துடக்கூடாது. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு கஷ்டப்படுறான்றக்காண்டி ஒரு சேலையவோ அல்லது ஒரு பொருளையோ ஒருத்தருக்கு கொடுத்துட்றோம். அந்த கொடுத்த பின்னாடி அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசால நொந்துடக்கூடாது. அப்படி நொந்துட்டா அது வந்து உண்மையான துறவு கிடையாது அல்லது தானம் கிடையாது. அதனால நாம வந்து ஒரு பொருளை கொடுக்குறப்ப முழு மனத்தோட கொடுக்கணும்.
1: முழு மனதோடு கொடுக்க வேண்டும். பரவாயில்லையா, உங்களுக்கு கருத்து ஆழமானது. இந்த குறளுக்கு வேறு விதமா நம்ம பொருள் கொள்ளலாம் ஐயா. யாதனின் யாதனின் இங்கியா நோதல், அதனின் அதனின் இளன்னா, எந்தெந்த பொருள் மீது உனக்கு ஆசை இல்லையோ அந்தந்த பொருளால உனக்கு துன்பம் இல்லை என்று வள்ளுவர் சொல்றாரு. முதல்ல உங்க இசை தமிழுக்கும் இசை குறளுக்கும் என் வணக்கம். நல்ல அழகா பாடுனீங்கய்யா, எங்க இன்னொரு முறை பாடி நிறைவு செய்யுங்க.
2: அவர் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாரு, அடுத்த நிகழ்ச்சியில வந்து அவர் கண்டிப்பா பாடுவாருங்கய்யா. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைவோம். இணைப்பில் வரும்

0: நேர்வாக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: இருவருக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சின்ன காக்காவரி என்ற சிற்றூரில் இருந்து திருப்பதி பேசுகிறேன் ஐயா.
2: ஆ பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி.
1: அதிகாரம் 104 உழவு.
2: உழவு
1: என்ன 1031 சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே துளை. உலகம் பல தொழில் செய்தாலும் உழவு தொழிலே சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். தனக்கு தங்கள் வந்து இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: மிக அளவியா உழவு தொழிலை போல வேற சிறந்த தொழில் இல்லை. தேசத்தந்தை காந்தியடிகளே சொன்னார், இந்தியாவின் முதுகெலும்பு எதுனா விவசாயம். அதனால வேளாண் தொழில் தான். யாரு எந்த பிற தொழிலை செஞ்சாலும் அவங்க உழவு தொழில் செய்கிற உழவர்களுடைய அந்த உணவு பயிர் அதை நம்பிதான் உயிர் இருக்கிறது அப்படின்னு. மிக முதன்மையான தொழில் உழவு தொழில் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுகிற அந்த அதிகாரத்தோட முதல் குரல், சுழன்று வருகிற இந்த உலகம் உழவு தொழிலை தலையாய தொழிலாக கொண்டு சுழல்கிறது. மகிழ்ச்சிங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க.
3: அம்புஜம், திருநெல்வேலி மாவட்டம் வீஎன்ஜஸ்தரம்பாளையிலிருந்து அம்புஜம் பேசுறேன்.
2: ஆமா வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயாவுக்கு. வணக்கம். மனைக்குரிய மாந்தி இல்லாதிடம் இல்லையானால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்பாக இருந்தாலும் பயனுக்கு போகும். இன்னொரு வாழ்க்கை துணையாகிய மனைவி குடும்பம் நடத்தும் மாந்தி அனைத்திற்கும் அடிப்படையாகும்.
2: ஒரு பெண், நீங்க அம்புஜம் அம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க. மனைவியினுடைய சிறப்பு என்னன்னு, மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயிலும் இல். ரொம்ப அழகான பொருளை தேர்ந்தெடுத்து ஒரு வீட்டினுடைய அந்த திருமகளாக இருக்கிற மனைவி எப்படி இருக்கணும் அதை கொண்டுதான் அந்த குடும்பத்திற்கான மனைக்கான பெருமை அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க அம்புஜம் அம்மா.
0: நன்றிம்மா. ஐயா நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம்.
2: மகிழ்ச்சி.
0: நீங்க திருக்குறள் பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கய்யா. இல்ல, இவ்வளோ நேயர்கள் நிறைய குரல் அதற்கான விளக்கம் சொன்னாங்க. நீங்க அதுல ஏதாவது வித்தியாசமான திருக்குறள் சொல்லணும்னா சொல்லுங்கய்யா.
2: ரொம்ப மகிழ்ச்சிமா. கிட்டத்தட்ட இன்றைக்கு குரலின் குரலாக என்று ஒலித்த குரல் 23. ஒரு 23 திருக்குறளை கேட்டு தமிழ் இன்பத்தோடு நான் திகைத்து போயிருக்கிறேன். கோடை பண்பலை நேயர்கள் பல ஊர்ல பல மாவட்டங்கள்ல இருந்து மிக ஆர்வத்தோட அவங்கவுங்களுக்கு பிடிச்ச குரலையும் பொருளையும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு அதிகாரங்கள், இன்னைக்கு இன்பத்து பால் மட்டும்தான் வரல, அறத்துப்பால் பொருட்பால்ல இருந்து பல்வேறு அதிகாரத்துல நிறைய பொருட்பாக்களை சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நானும் ஒரு குரல் சொல்லணும்னா, வள்ளுவர் தன்னையே ஒப்பிட்டு திருக்குறள்ல பேசி இருக்கிற இடம் 3 இடம். அதுல முதல் இடம் அதிகாரம் 7 மக்கட்பேரிட முதல் குரல், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை யாம் அறிவதில்லைங்கிறாரு. இத வந்து இலக்கணப்படி பாத்தீங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று. வள்ளுவர் தன்னையும் சேர்த்துக்கிறாரு நம்மையும் சேர்த்துக்கிறாரு. தன்மை பன்மை யாம் அறிவதில்லைங்கிறாரு. அந்த 3 இடத்துல இந்த முதல் இடம் ரொம்ப அற்புதமான இடம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற, பெறக்கூடிய செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் எதுனா அறிவார்ந்த குழந்தைகளை பெறக்கூடிய செல்வம் தான். குழந்தை தான் உயர்ந்த செல்வம்ங்கிறாரு. கல்வி கேள்வி அறிவு செய்தி செல்வம் எல்லாவற்றையும் பேசுகிற வள்ளுவன் நம்மையும் சேர்த்து கொண்டு அவரோடு ஒப்பிட்டு பேசின முதல் குரல் என்று சொன்னால் அது இதுதான், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லைன்னு. இது போன்று திருக்குறள்ல பல நுட்பங்கள் இருக்கு, நுணுக்கங்கள் இருக்கு. அறிவார்ந்த ஆராய்ச்சி நோக்கில பார்க்கும் போது அவ்வளவு சிறப்பு. பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக எளிய உவமைகள் கூட வள்ளுவன் கையாண்டிருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு அறநூல், திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல், தெய்வ நூல் என்று சொன்னால் உலக இலக்கியங்களிலேயே அது திருக்குறளுக்கு மட்டும்தான் பொருந்தும். நேயர்கள் மிக அழகாக கோடை பண்பலையில 23 குறளை குறளின் குறளாக உங்கள் குறள் வழியாக ஒலித்தது கண்டு வியந்தேன் மகிழ்ந்தேன்.
0: நன்றிங்க ஐயா. சிறப்பாக நீங்க கூறினீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில. சிறப்பாகவும் நிறைய பதில்கள் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. நன்றிங்க.
2: மகிழ்ச்சிமா. நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தோம் வான்மறை போற்றும் திருக்குறளை குறளின் குரலாக. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்தார் ஜெயம் கொண்டான் அவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும் நிகழ்ச்சி. வருமுன்பாய் செய்திச் சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: பண்பலை 100.5 கலையும் கானமும். வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா. மர சிற்பக்கலை. மணல் சிற்பம் தெரியும், கல்லில் சிலை வடிப்பார்கள், கல் சிற்பம் தெரியும், சுதை சிற்பம் உருவாக்குவார்கள், கோவில் சிற்பங்கள் பார்த்திருப்போம். மர சிற்பம் மிகவும் பிரபலமான, மிக பழமையான மர சிற்ப வேலைப்பாடுகள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் வேலூர் மாவட்டம் கலை முதுமணி திரு பரமேஸ்வரன் அவர்கள். மர சிற்ப கலைஞர், பல வருடங்களாக மர சிற்பங்கள் பற்றி பல அரிய தகவல்களை தொகுத்து நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிந்து அதன் மூலமாக கலை முதுமணி பட்டம் வாங்கிய பரமேஸ்வரன் அவர்களை கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
0: உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது எல்லா கலைகளுக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்கும், ஒரு தோற்ற வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அது வந்து நம்ம மர சிற்ப வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரங்களில் இருந்து அதுல சிற்பத்தை உருவாக்கி அதை வந்து ஒரு ரசனைக்கு உள்ளாக, ரசனைக்குரிய கலையாக மாற்றுவது என்பது ஒரு கலை அம்சம் நிறைந்த ஒரு தொழில். சில மரங்களை பார்க்கும் பொழுது அதுவே ஒரு சிற்பமாகவே இருக்கும். தூரத்துல எல்லாம் சில மரங்கள் நம்ம கண்ணுக்கு படும்போது அது ஒரு சிற்பம் போலவே நமக்கு தெரியும். எப்படி தூரத்துல சில கற்கள் எல்லாம் வந்து அப்படி சிற்பம் மாதிரியே கண்களுக்கு தோன்றும். யானை படுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றம், ஒத்த கடையில யானை மலை அப்படின்றது வந்து அந்த பெயரோடு
1: அழைக்கப்படுகிறது.
0: அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது இந்த இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மரத்திலிருந்து மர வேலைப்பாடுகள் வந்து இன்றளவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. பெரிய பெரிய வீடுகளுக்கும் சரி, கலைக்கூடங்களுக்கும் சரி, நிறைய கலை அம்சம் நிறைந்த கட்டிடங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இன்றும் மர வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த மர சிற்ப வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இது ஒரு கலையாக பார்க்கப்படுகிறது. அது உங்களை போன்ற கலைஞர்களால் மட்டும் சாத்தியம்.
1: உயிரூட்டப்படுகிறது.
0: இந்த மர சிற்பத்திற்கான வரலாறு என்ன சொல்லுங்க?
1: மர சிற்பங்கன்றது வந்துங்க, ஆதி காலத்துல உங்களுடைய வாழ்வியலை வந்து ஒரு கல்லுல செதுக்கி காமிச்சிருந்தாங்க. ஆதி காலத்துல ஒரு வரலாறு படைச்சிட்டு போனாங்க.
0: சரி,
1: அதோடைய பரிணாம வளர்ச்சியில என்று மரத்தாலான சக்கரங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்குல இருந்துதான் வந்து பொருளாதார வளர்ச்சின்ற மாதிரி நடைமுறையில வந்து அதிகமான வளர்ச்சிகள் வந்தது. அது அந்த மாதிரி வரும் பொழுது அந்த கற்பனை திறனும் சிந்தனை திறனும் அவங்களுடைய வாழ்வியல் முறைகளில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னாடி கொண்டு வரும்போதுதான் அந்த கலையோட பரிணாம வளர்ச்சி அதிகமாகி இன்று உச்சகட்டத்தில் இருக்குதுங்க. இதுக்கு இப்போதைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லணும்னாக்கா, 1981 தாய்லாந்துல ஒரு மொத்தமே மரத்தாலான கிருஷ்ணர் கோயில் உருவாக்கி இருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமானது. இப்பதான் வந்து அது வந்து முடிஞ்சிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பெருமை. தாய்லாந்துல 1981 ஸ்டார்ட் பண்ணி இப்ப முடிச்சிருக்காங்க.
0: எத்தனை வருடங்களாக எடுத்திருக்கிறது என்றால் கோயில் முழுவதுமாக
1: ஒரே ஒரு ஆணி கூட இருபால் இல்ல, மொத்தமே வந்து மரத்தாலே. தாய்லாந்து தாய்லாந்துல பாத்தீங்கன்னா மர பொம்மைகள் இந்த தவக்கலை மாதிரி எல்லாம் செய்வாங்க. அது மீட்டு எடுத்தோம்னாக்க அந்த சவுண்ட் தவளை மாதிரியே வருங்க. தவளை கத்துற சவுண்டாவே இருக்கும். அது மாதிரியான கலை நுட்பங்கள்லாம் நிறைய வாங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.
3: பண்பலை 100.5.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். மர சிற்பக்கலை சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
1: நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குங்க, ராஜஸ்தான்ல இருக்கு,

0: சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
1: நம்ம இந்தியாவில பார்த்தோம்னாக்கா மத்திய பிரதேசத்துல இருக்குங்க, ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல வந்து ரான் தம்பூர் கும்பல்கார் அப்படின்ற ஊருங்க, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. அங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான தூண்கள் எல்லாம் வந்து மரத்தால செஞ்சு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சான்றாக இருக்கு. அந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த கட்டிடக்கலை தான், அந்த கட்டிடக்கலையை பார்த்துதான் வந்து எதுவும் வாழ்ந்திருக்கு. அவங்க கல்லுல என்ன செய்யறாங்களோ
2: மரத்துல செஞ்சிருக்காங்க,
1: மரத்தால செய்ய முடியும் அப்படின்ற திறனை எடுத்துக்காட்டுறேன்.
2: இப்போ கல்லில் ஏற்படுத்தக்கூடிய சிற்பங்களுடைய அந்த வாழ்நாளுக்கும் மரத்தினால் ஆன சிற்பங்களில் அதற்குண்டான வாழ்நாளும் எப்படி நம்ம வந்து ரெண்டையும் வந்து எப்படி சரிசமமாக பார்க்க முடியும்? ஏன்னா கல் வந்து அவ்வளவு சீக்கிரம் சிதையாது, மரம் அப்படி இல்ல இல்லையா?
1: ஆமாங்க,
2: என்ன பண்ணலாம் அதுக்கு?
1: சரியான கேள்வி. அதாவதுங்க, கல்லு என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் உடையக்கூடிய ஒரு பொருள். மரம்ன்றது வந்து உடைக்காம, அந்த சைலன் பார்த்து சொல்லும் போது அது உடைக்காம அதை கொண்டு வர முடியும். அதே ரெண்டிலையும் பாகுபாடு இருக்குது. கல்லுலயும் வந்து அப்படியே இருக்கிறது, அது உடஞ்சு போகுது, புரோக்கன் ஆயிடுது. ஆனா மரத்துல செய்யும் போது அது வேலைப்பாடுகள் அந்த நுணுக்கத்தை வச்சு அது அப்படியேதான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில்ல அத்தி வரதர் எடுத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, 40 வருஷத்துக்கு ஒரு
2: முறை.
1: இது எத்தனை ஆண்டு காலமா இருக்கு சொல்ல முடியல. இப்போ அது உதாரணம் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சுங்களா?
2: கரெக்ட் ஆயிடுச்சு, சரிதான் சொன்னீங்க.
1: மரத்தால் ஆன அது அத்தி வரது. இன்னைக்கும் ஊர் காவல் தெய்வம் சொல்லி கங்கை அம்மன் திருவிழா நடத்துறாங்க இல்லைங்களா, எல்லா சிரசுமே வந்து மரத்தால் ஆனது தானேங்களே?
2: கண்டிப்பாங்க ஐயா.
1: அதே பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இருக்குதுங்களா, மிக உலக புகழ் பெற்ற ஆலயம்.
2: ஆலயம்
1: அதுல இருக்கிற விக்கிரம் மூலவர் வந்து பாத்தீங்களா மரத்தால் தான்,
2: மரத்தால் தான் இருக்குது.
1: இதுல உயிர் ஓட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா அத்தி மரம். அத்தி மரத்துக்கு ஈடு என இல்ல. அத்தி மரம் வந்துங்க ஒயிட்லெஸ் அப்படியே தக்குந்தா இருக்குங்க, பார்த்தா ரொம்ப வந்து எப்படி சொல்றது, செத்து போன மரம் மாதிரி இருக்கும். ஆனா மண்ணில புதைச்சிங்கன்னா அது செல்லு தின்னாது, மழை தண்ணீர்ல போட்டீங்கன்னா மக்காது. இந்த மாதிரியான தன்மை கொண்டது இது ஆண்டாண்டு காலமா இருக்குது. ஆனா கோயில் வந்து கல்லுனாலேயே செய்யறதுனால மரத்தலன்னு வந்து ரெண்டு வேறுபாடான ஒரு போட்டி இருக்குங்க. கல்லுல செய்யறது நடைமுறையில இருக்கு, மரத்தால் செய்யற பாட்டிங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட கற்பனை பண்ணி பார்க்கும் போது மர சிற்பிகள் வந்து குறைவாக தான் இருக்காங்க, அதுக்கான தேவைகள் வந்து அந்த அளவுக்கு ஈடுகட்ட முடியல. ஆமா, கற்சிலைன்றது வந்து ஆண்டாண்டு காலமா இருக்குதுன்னு இதுக்கு கொஞ்சம் பராமரிப்பு பாதுகாப்பு வேணும்.
2: கண்டிப்பா பூச்சி அரிக்காம இருக்கணும், இடையில வந்து மக்கி போகாம இருக்கணும்.
1: இல்ல மக்காதுங்க, எந்த ஒண்ணுமே வந்து பராமரிப்பு இல்லைன்னு சொன்னா சங்கிலி வந்து கல்லானால சங்கிலியே அருந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதே மாதிரி வந்து இது மரத்தால நான் வந்து எரிச்சல் இல்லைங்களா, ஆக அதுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது.
2: முக்கியம்
1: இதுதாங்க அங்க வேறுபட்டு நிக்குது.
3: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு,

0: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
5: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் தன்கோ.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் மர சிற்பக்கலை. சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
1: அத்திமரம் வந்து சிலைகள் செய்யறதுக்கு, மர வேலைப்பாடுகள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த மரம்னு சொன்னீங்க.
2: ஆமாங்க.
1: அதே போன்று எந்தெந்த மரங்கள் வந்து இந்த மர வேலைப்பாடுகளுக்கு உகந்த மரங்களாக கருதப்படுகிறது
2: அப்படின்னும் போது, பலா மரம் இருக்குங்க. பலா மரத்துல பாத்தீங்கன்னா வீணை, இசை பொருட்கள், அந்த மிருதங்கள் இதுகெல்லாம் செய்யறதுக்கு பலா மரம் வந்து அந்த ஓசையை வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா மியூசிக்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பெரும்பாலான அந்த நுட்பம் இல்லாத ஒரு பெரிய வேலைகள் செய்யும் போது தேக்கு மரத்துல, தேக்கு வந்து எல்லா இதுலயும் வந்து
1: உகந்தது.
2: அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்காலி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு விசேஷம் சொன்னாக்கா அதெல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மாம்பரம், மா பலா அப்படின்றீங்க இல்லைங்களா, அது மாம்பரம் தேக்கு பலா. அந்த அத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி ஒண்ணா கொண்டு வரும், நம்ம வேலைக்கு நினைச்ச மாதிரி குதிரை கதிரை செய்யணும்னு சொன்னாங்க.
1: ரொம்ப லகுவாக
2: அது இலகுவாகவும் இருக்கும்,

0: நினைக்கிற மாதிரியான வடிவத்தை கொண்டு வர்றது
1: கொண்டு வரலாம்.
0: குடும்பம்.
1: சரிங்கய்யா. அந்த காலத்துல வந்து வீடுகளுடைய உத்தரங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அந்த தூண்கள் தூண்கள்
0: ஆமாங்க
1: போன்ற அமைப்பெல்லாம் வந்து மரத்துலதான் செஞ்சாங்க இல்லையா?
0: ஆமாங்க
1: ஆமா, அதுக்கு மேல எல்லாம் வந்து மாடங்கள்லாம் கட்டினாங்க அந்த அந்த
0: ஆமாங்க
1: மரத்தூண்களுக்கு மேலாக.
0: ஆமாங்க
1: அது அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பை வந்து கொடுத்தது, ஒரு உறுதித்தன்மையை கொடுத்தது.
0: கண்டிப்பாங்க. அது
1: இப்போ கால கட்டிடங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பயன்படுத்துறது விட்டுட்டாங்க?
0: அது இது இதுக்கு நான் சொல்லி ஆகணும். எங்க தாத்தா காலம் அப்படி அதெல்லாம் பார்த்தா இருளைன்னு சொல்லுவாங்க, மைசூர் இருளை, இருளை மரம்.
1: சரி.
0: அந்த மரம் அது வந்து வெடிப்பள்ளமாக இருக்குங்க, ஆனா அது மேலேயே வந்து நீங்க சொல்ற மாதிரி தூளம் போட்டுட்டு அது மேலேயே பில்டிங் கட்டுவாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட இருக்குதுங்க வேலூர்ல ஒரு பில்டிங்ல, எங்க தாத்தா காலத்துல இன்னைக்கும் மெரி குலைக்காம அப்படியே தான் இருக்கு,
1: ஆமா,
0: ரொம்ப
1: கேரளா
0: அழகா.
1: பத்மநாதபுரம் அரண்மனை எல்லாம் வந்து அந்த மரத்துலதான் செய்திருக்க மாதிரியே இருக்கும்.
0: ஆமாங்க
1: இன்றைக்கும் வந்து அங்க வந்து நம்ம நெருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு, பற்ற வைப்பதற்கான அந்த ஒரு அனுமதி அங்க கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க.
0: இப்ப சொன்னீங்க பாருங்க, அந்த பாதுகாப்பு தான் முக்கியம், அங்க பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. கல் சிலைக்கும் மர சிலைக்கும் உள்ள வித்தியாசம், அங்க நெருப்பு படக்கூடாது. இது மாதிரி பார்க்கலாம், அவ்வளவு பலம் வாய்ந்த மரங்கள் அந்த கால கருங்காலி, இருளை மரம், மைசூர் இருளை, இதெல்லாம் அந்த காலத்துல நல்ல ஊட்டமான மரங்கள் இருந்தது. அது ஈட்டி அப்படி எல்லாம் மரங்கள் இருக்கு, அது மாதிரி. இது தற்போது வந்து சாலுன்னு இருக்கு, வேங்கன்னு இருக்கு, ஆஸ்திரேலியன் வேங்க, அதெல்லாம் இதுங்களும் லைஃப் தான். ஆனா இப்ப வந்து அந்த மரத்துங்களுக்கு சிற்பத்துக்கு அது பயன்படுது,
1: அந்த மரங்கள் கிடைக்கிறது இல்ல, அருகி
0: கிடைக்கிறது, அது அழிஞ்சு
1: அழிவின்
0: போகுன்ற மாதிரி.
1: விளிம்பில் போயிருச்சு, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் இல்லையா?
0: விழிப்புணர்வுனாக்கா காடு அழிக்க கூடாதுன்ற ஒரு காரணத்தால லாரிங்களுக்கு கேபின் எல்லாம் வந்து மரத்தால கட்டின்னு இருப்பாங்க. இப்ப அதையே வந்து கூடாது, எல்லாமே வந்து மெட்டல் தான் செய்யணும், ஏசி போட்டுடணும் அப்படின் போது அது அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுதுங்க.
1: சரிங்கய்யா, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த அந்த நோக்கத்துல பார்க்கும் பொழுதுதான் அந்த கலை வந்து அந்த இடத்துலயே தேங்கி விடுகிறது.
0: ஆமா சொல்றேன், அதே கலை.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: கலையும் கானமும் மர சிற்பக்கலை சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
3: உங்களுக்கு வந்து எந்த வயதில் இந்த மர சிற்ப வெளிப்பாடுகள ஈடுபாடு ஆர்வம் வந்தது?
4: நான் 1980 இருந்து மர சம்பந்தமான வேலைகள்ல தான் இருந்தேன். அதுல அதாவது ஒரு ஒரு கார்பெண்டர் என்ன செய்வாரோ அப்படியே எல்லாமே செஞ்சுன்னு இருப்போம். அதுல மாறுபட்டு அதாவது நீங்க சொல்ற எல்லா கலையிலயும் வரும் எல்லாமே வரும்பொழுது நமக்கு நண்பர் ஒருவர், நான் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு முறை. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு தூண் நாலு சைட்ல வந்து கல்லால் ஆன வளையங்கள் லைன்ல இருந்ததுங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆவலாகும். இது எப்படி செஞ்சிருப்பாங்க, அதாவது யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது வந்து புகழ்ந்து தள்ளின்னு இருக்காங்க, தமிழனுடைய பண்பாடு தமிழருடைய கலைத்திறன் அப்படின்னு அது அது மோட்டிவேஷன் நமக்கு வருவே. அது அதுவும் செஞ்சிருக்காங்க, எப்படி செய்யறாங்க பாக்கலாமே சொல்லி அதோட ஆராய்ச்சி அப்படியே செஞ்சு செஞ்சு அது கொண்டு வந்துட்டுங்க. அது கொண்டு வந்த பிரகாரம் அது வெளிப்படுத்துறதுக்காக கோசரம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது முடியல. இந்த சமயத்துல நமக்கு வந்து திரு சரவணன் சார் அப்படின்னு ஒரு பழக்கப்பட்ட அருங்காட்சியகம் வேலூர்ல, அவர்கிட்ட போய் பார்க்கும் போதுதான் 40-400 வருஷங்களுக்கு முன்னாடியான ஒரு ஜாரு, மரத்தால் ஆன ஜாரு, அது பேர் வந்துங்க நவாப் கால கூஜான்னு
3: சொன்னாரு.
4: கூஜாக்கள் வந்து இதுலதான் மண் களிமண்ணால் செய்யப்பட்டது. அது மாதிரி அது வந்து ஒரு 100-120 பீஸ் தான் மொத்தமே இருக்கு. அது காலத்துல அழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஜாரு தயார் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதம் பேசணும் சரின்னு சொல்லி அது பிரகாரம் தான். அந்த ஜார் அதுல ஜார்ல வந்து முன்பக்கம் தண்ணீர் ஊத்தினா பின்பக்கம் அது கவுத்தம்னா தண்ணீர் வராது வெளியே. அதுக்கான பிரத்யேகமான குழாய் வழியில தான் தண்ணீர் வரும். நாங்க வந்து ஒரு ஜாருக்கு தயார் பண்ணேன், அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு இதுவாயிப்பு. அது ஃப்ரண்ட் முன்னாடி பக்கமும் தண்ணி ஊத்தலாம், பின்னாடி பக்கமும் ஊத்தலாம். எப்படி ஊத்திட்டு நிமித்தி வச்சாலும் தண்ணீர் வெளியே வராது, கவுத்தாலும் தண்ணி வராது. அந்த பிரத்யேகமான குழாய் வழியில தான் தண்ணீர் வரும். இது செஞ்சு பார்த்தது பிறகுதான் நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் ஒரு பாராட்டு பண்ணி
3: சந்தோஷப்பட்டு
4: பட்டத்தையே வந்து நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் கையால முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையில சிறப்பாக எனக்கு அந்த விருது வழங்கினார். அது பெருமையோடு
3: மகிழ்ச்சிங்கய்யா. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்பாக இருந்த அமைப்புடைய அந்த மட்பாண்டத்தினால் செய்யப்பட்ட அந்த ஜார், அதே போல நீங்க வந்து மரத்துல வந்து முயற்சி எடுத்து செஞ்சிருக்கீங்க. அதுவும் வந்து அந்த பிரத்யேகமான குழாய் வழியாக மட்டுமே தண்ணீர் வெளிவரும், வேற எந்த பகுதியிலும் வந்து வராத அளவுக்கு அது வடிவமைச்சிருக்கீங்க.
4: சிற்பக்கலையில வந்து வந்ததுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கிருஷ்ணருடைய கால் பாதம் பட்டா தண்ணீர் வந்து ஒற்றி போயிடும் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
4: தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இங்க இருந்தது, அதுவும் பீங்கால். அதையே வந்து நான் மரத்தால அந்த யானை வந்து அந்த கன குளத்துல நிக்கு அந்த தும்பி கயிறு விடுங்க, அந்த தும்பி கையில தண்ணி பட்ட உடனே அந்த மொத்த தண்ணியும் வந்து ட்ரை ஆயிடும். தண்ணீர் பட்ட வரைக்கும் அது படாத வரைக்கும் தண்ணி அப்படியே இருக்கும். ஆமாங்க, அந்த தும்பி கையில தண்ணி படாத வரைக்கும் அந்த தண்ணி வருங்க அப்படியே தான் இருக்கும், ஒத்தே ஒத்தாது.
3: தும்பி கையில
4: பட்டுச்சுன்னா பட்ட உடனே அந்த குளம் மொத்தம் காலி ஆயிடும்.
3: ஓ, அந்த அளவுக்கு வேலை
4: பார்த்து செஞ்சிருக்கீங்க. அத செஞ்சங்க.
3: ஏகப்பட்ட

0: வந்து ஒரு சாதாரண பார்வையோட நம்ம அதை பார்க்க முடியாது. அதுக்குள்ள என்ன தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க, அதுதான் அங்க முக்கியம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வெளி உலகத்திற்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது.
1: முன்னனும் செஞ்சிருக்குங்க. இந்த பத்மநாப சுவாமி கோயில் தான் சொல்றேங்க, அங்கதான் ஒரு ஏதோ ஒரு கும்ப விளக்கு மாதிரி இருக்குமா, ஆயில் ஊத்துறதுக்கான வழியே கிடையாது, எண்ணெய் ஊத்துறதுக்கான வழியே கிடையாது, திரி மட்டும் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சொல் கேள்விதான் நமக்கு, நான் பாக்கல. இப்போ நான் ஒரு விளக்கு தயார் பண்ணிருக்கேன், அதுவும்
0: மரத்தால்தான்.
1: தண்ணி எண்ணெய் ஊத்துவதற்கான வழி பின்பக்கம் வச்சிருக்கேன், வெளியே தெரியாது.
0: சரி,
1: நிமித்தி வச்சோம்னா எண்ணெய் ஆயில் வெளியே வராது, திரி இருக்கும், திரி மட்டும் மல்லிப்பூ மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க 24 மணி நேரம். நீங்க எப்படி சாய்ச்சாலும் என்ன பண்ணாலும் லிக்விடா வெளியே வராது. அந்த 8 மணி நேரம்
0: எண்ணெய் ஊத்திக்கலாமா, ஊத்திக்கிறதுக்கான வழி இருக்கா?
1: இருக்குங்க, பின்னாடி பக்கம் இருக்கு சின்ன ஹோல்ஸ்.
0: சரி,
1: அதுல அதாவது
0: எப்படி கவுத்துனாலும் அந்த ஆயில் வெளியில வர,
1: ஆயில் வெளியே வர அந்த திரி மட்டும் தான் இருக்கும். இப்ப அதுல எப்படி சொல்றாங்களோ கான்செப்ட் அதே மாதிரி தான். இதுல எண்ணெய் ஊத்துறதுக்கான வழி இல்லைன்னா தான் ஜனத்துக்கு தெரியும், ஆனா சின்ன ஹோல்ஸ் எப்படி பண்ணாலும் வரும் அது மாதிரி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit
4: www.mahindra.org. Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி, மதுரை.

0: स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி சாரதாஸ்
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். மர சிற்பக்கலை சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
1: இந்த கோயிலுங்கள்ல வந்து 4 சிலைக்கு உள்ள பால் இருக்கு இல்லைங்களா, திருப்பணி கோயிலுங்க அந்த மாதிரியான பாலுங்களையும் 3 தூணுக்குள்ள பாலு அப்படி எல்லாம் வந்து மொத்தமே மரத்திலயும்
2: செஞ்சிருக்கேன்.
1: எதுலயுமே எல்லாமே வந்து ஒரே மரம், எதுல ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது.
2: தொழில்நுட்பத்தோட வந்து நீங்க கத்துட்டு ஒரு ஆர்வத்துல வந்து செய்றீங்க. இத வந்து உங்கள்கிட்ட கத்துக்கிறதுக்கு வந்து இந்த கால தலைமுறை ஆர்வம் காட்டுறாங்களா? அதுல
1: இந்த கால தலைமுறைனா எனக்கு வந்து இதுல கொஞ்சம் சொல்ல வேண்டியது வந்துருக்கு. இந்த திருநெல்லாறுல பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல முன்னாடி பாத்தீங்கன்னா கல்லுல சங்கிலி இருக்கும் பாருங்க, கல்லுல சங்கிலி. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில்லயும் பாத்தீங்கன்னா பெரிய உயரத்துல வந்து கிளி தலைக்கியாக கொத்தும் வளையமா இருக்கும். அந்த மாதிரி வளையத்து மூலியம் கல்லுலயே கல்லுங்கிறது வந்து அப்படியே மரத்துல செஞ்சிருக்கேன், ஜாயிண்ட் இல்லாம. அதே சிலம்பு வடித்திலும் செஞ்சிருக்கேன். இன்னொன்னு வந்து ஸ்கொயர் டைப்பு செவ்வகம் மாதிரியான டைப் எப்படி நினைச்சாலும் அது கொண்டு வரலான்ற பார்முலா. இது எல்லாமே வந்து எதிர்பார்க்காத ஜனங்கள் எதிர்பார்க்காத அளவுல ஏகப்பட்டது.
2: ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இன்றைக்குதான் வந்து அதை வெளியில் வந்திருக்கிறது. கலைக்கு வந்து இது மிகப்பெரிய சேவை. முக்கியமாக மர சிற்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு மரத்தை ஒரு துண்டு எடுத்து அதுல ஏதோ ஒரு வடிவம் செய்து அதை வந்து பாலிஷ் பண்ணி விற்பனைக்காக வச்சிருக்காங்க, அதை மட்டும் நம்ம பாக்குறோம். அது இல்லாம எத்தனையோ விஷயங்கள் அதற்குள்ளேயும் தொழில்நுட்பத்தோடு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க இருக்கிறதுன்னு சொல்றீங்க.

0: லிவர் ட்ரீட்மென்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபினியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபினியன் கேம்ப் April 20 to May 6 வரை, காலை 9 to 2 வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மென்ட் கால் 8754887568.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் மர சிற்பக்கலை. சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டம் கலை முதுமணி பரமேஸ்வரன் அவர்கள்.
4: இன்னொரு தொழில்நுட்பம் ஒன்னு சொல்லிடுறமா?
5: சொல்லுங்க.
4: ஒரு ஜக்கு தயார் பண்ணிருக்கேன், அதுல டீ ஊத்தலாம் வர்றவங்களுக்கு.
5: சரி,
4: டீ வேண்டாம்னாக்க பாலுனா பால் வரைக்கும் தனியா வரும்.
5: ஓஹோ.
4: அது இல்ல, வெறும் டிகாஷன் மட்டும் தான் சொன்னா டிகாஷன் மட்டும் வெளி பண்ணுவோம்.
5: எங்களோட வேலையை எவ்வளவு சுலபமாக்குறீங்களே.
4: ஒரே ஜார் தாங்க, நம்ம அது ஊட்டலாம், அது பண்ணிடலாம். அதுக்கான தொழில்நுட்பம், இது மேஜிக் இல்ல, தொழில்நுட்பத்தை வச்சிருக்கேன். ஏன்னா இது நான் சொல்ல மறந்துட்டேன்னா நான் கண்டுபிடிப்பு மறந்துட்ட
5: மாதிரி
4: தெரியாம போயிடுங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல ஒண்ணு வரணும். நான் வந்து இப்ப இன்னும் அந்த கண்டுபிடிப்புகள்லதான் கவனத்தை செலுத்துறனே தவிர மார்க்கெட்டிங் பண்றதுக்கான அதுலெல்லாம் வந்து ஒண்ணும் நாட்டப்படுது.
5: நிறைய வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல அந்த மாதிரி தயாரிப்புகளுக்கெல்லாம் வந்து நிறைய பொருட்காட்சி எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யறாங்க இல்லையா தமிழக சார்பில். இந்த நேரத்துல வந்து நீங்க உங்களுடைய படைப்புகளை வந்து வெளி உலகத்திற்கு சொல்லணும். ஏன்னா கண்டுபிடித்து உங்களுக்காக வைத்துக் கொள்வது வேறு, அப்படின்னா கூட அது வெளி உலகத்திற்கும் தெரியணும், அது பயன்பாட்டுக்கு வரணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னு இந்த கால தலைமுறைக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அதை கண்டிப்பாக சந்தைப்படுத்தணும். சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. கலை ஐயா பரமேஸ்வரன், நிறைய மர வேலைப்பாடுகள், கலைநுட்பம் சார்ந்த விஷயங்கள், அதுல வந்து ரொம்ப அதிக ஈடுபாடு உடையவர். அது வந்து அதிகமாக தன்னை தானே பிரபலப்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதர் அப்படிங்கறனால உங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும். அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விருதுகள்லாம் கூட வழங்கியிருக்கிறாங்க மகிழ்ச்சி. இன்னும் நீங்க வந்து நிறைய விருதுகள் வாங்கணும், அதற்கு உரித்தானவர் நீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் தெரிகிறது. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை போன்றவர்கள் மூலமாக இந்த மர சிற்பக்கலை வெளி உலகத்திற்கு, கலை உலகத்திற்கு ஒரு புது வாழ்க்கையையும் புது ஒரு வழியையும் கொடுக்கணும் அப்படின்னு கோடை பண்பலை நேர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள்.
4: நன்றி, வாழ்த்துக்கள் கோடை பண்பலைக்கு. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து

0: இனி கேட்கலாம் லேக் எஃப்எம் வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 லே கேஎஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
7: கொடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து. சில்லென்ற காற்று, துள்ளி விளையாடும் மீன்கூட்டம், மீன்கூட்டத்தை பிடிக்க காத்திருக்கும் நாரைகள், நாரைகள் உட்கார அழகாய் விரிந்திருக்கும் அல்லி மலர்கள், இத்தனை அழகையும் காண வந்திருக்கும் சுற்றுலா பயணிகளை சந்திக்க ஏரிச்சாலையில் காத்திருக்கின்றனர் அறிவிப்பாளர் நிர்மலா அசோக் உடன் பிலோமின்.
8: லேக்

0: பேசிட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம பாடலை கேட்டுற மாட்டோமா அப்படின்னு. ஆனா ரொம்ப குளிர்ல நடுங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு குளிர் தானே கேட்டுடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: லீலாவதி.
0: லீலாவதி எங்க இருந்து வரீங்க?
1: மதுரையில இருந்து வர்றேன்.
0: மதுரையில எந்த ஏரியா நீங்க?
1: மதுரையில திருமங்கலம்.
0: திருமங்கலம், சரி. இப்ப எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: ரொம்ப நல்லா இருக்கு, குளுமையா இருக்கு. அங்க வெயிலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, ஏற்ற இதா இருக்கு.
0: அப்படியா? அந்த குளுமை வந்து உங்களுக்கு ரொம்பவே குளிரா இருக்கா?
1: ஆமா, அங்க அந்த கிளைமேட்ல இருந்ததுக்கு இங்க வந்து ரொம்ப குளிரா தெரியுது. ஆனா இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொந்த ஊர் எது உங்களுக்கு?
1: திருமங்கலம்.
0: திருமங்கலம் தான், சரி. அங்க வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். சரி, எது வரலாம் பழகிக்கிட்டீங்க?
1: நான் பழகிட்டோம்.
0: மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நாங்க பழகிக்குவோம் அப்படின்னு வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி பழகி வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்க, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா?
1: இல்ல, எங்க ஃபேமிலி, நான் எங்க அப்பா அம்மா இங்கதான் கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. சும்மா 10th இதுக்கு லீவுக்காக வந்திருக்கேன்.
0: லீவுக்காக வந்திருக்கீங்க?
1: வர்றதுக்கப்புறம் வார வாரம் சுத்து வருஷம் பார்க்க வருவோம் ஃபேமிலியா.
0: சரிங்க, எந்த இடங்கள்லாம் சுத்தி பாத்துருக்கீங்க?
1: எல்லா இடமும்
0: உங்களுக்கு
1: பாடல்
0: கோடை பண்பலியின் ஒரு புள்ளி 5 நன்றிங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: அருகிலுள்ளோரூமிங்
6: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
2: Okay.

0: 5 இன் லேக் எஃப்எம். இப்ப வந்துட்டு கொடைக்கானல்ல நிறைய பூக்கள் வந்து பூத்திருக்கு. அதுல வந்து அந்த பார்க்ல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற பூக்கள், அதுக்கு பக்கத்திலேயே ஆரஞ்சு கலர்ல பூவு, ரெண்டு நிறமும் கலந்து எவ்வளவு அழகா அந்த பூ இருக்கு பாத்தீங்களா? இது என்ன பூவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பேர் மணிமேகலை.
0: எங்க இருந்து வரீங்க?
1: சிவகாசில இருந்து வரோம்.
0: சிவகாசி? அப்ப தினந்தோறும் தீபாவளி தான்.
1: ஆமா ஆமா,
0: தயாரிக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா, நாங்க தான் தயாரிச்சு கொடுக்கணும்.
0: எப்படி கண்டுபிடிச்ச மாட்டீங்களா?

0: மணிமேகலை.
1: எங்க இருந்து வரீங்க?
0: சிவகாசியில இருந்து வர்றோம்.
1: சிவகாசி? அப்ப தினந்தோறும் தீபாவளி தான்.
0: ஆமா ஆமா, சிவகாசி ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கந்தக பூமின்னு தான் சொல்லுவாங்க.
1: சரிங்க.
0: அந்த ஏரியா எப்பயுமே வந்து ஹீட்டா தான் இருக்கும். நாங்க அங்கேயே இருந்து பழகினதுனால இப்ப இங்க வர எங்களுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு.
1: குளிர்ச்சியா இருக்கு. எப்ப வந்தீங்க கொடைக்கானலுக்கு? அப்படியா, அக்கா தங்கச்சி வந்திருக்கீங்க? அப்ப அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க?
0: என்னோட ஹஸ்பண்ட், அக்கா ஹஸ்பண்ட். அவங்க
1: ஓ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? சரிங்க. உங்க கூட வந்து நிறைய குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்களும் ஒரே மாதிரியான உடை போட்டிருக்காங்க.
0: எங்க பசங்க தான், அக்கா பசங்க ரெண்டு பேரு, என் பசங்க ரெண்டு பேரு. எங்க வீட்டுல என்ன இதுனாலும் எப்பயுமே பசங்க ஒண்ணு போலதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க.
1: அப்படியா? அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எப்படி ஒற்றுமையா இருக்காங்களோ அதே மாதிரி கூட்டு குடும்பம் அப்படிங்கறத கேட்டாலே தனி மகிழ்ச்சி தாங்கம்மா. உங்க குழந்தைங்க பாத்தீங்களா, நீங்க பேசிட்டு இருங்க இந்த வந்துடுற அப்படின்ட்டு அவங்க ஒரு கூட்டமா போயிட்டு இருக்காங்க. சரி, உங்க பேரு என்னம்மா?
2: சுப்லட்சுமி.
1: சுப்லட்சுமி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: சுப்லட்சுமி,
1: நல்லா இருக்கா கொடைக்கானல்?
2: கொடைக்கானல் கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கு.
1: ஹேண்ட்பேக் வெயிட்டா இருக்கு. என்ன வாங்குனீங்க?
2: இல்ல தனி வாட்டிருக்கேன்.
1: அவ்வளவுதானா? இனிமேதான் வாங்கணும்.
2: இனிமே வாங்கணும். இப்பதான் நாங்க இங்க வந்து ரீச் ஆயிருக்கோம். இனிமேதான்
3: சுத்தி பாக்க வந்த இடத்துல இது ஒரு எங்களுக்கு சிறந்த வாய்ப்பு.
1: சரிங்க சரிங்க. ஸ்பெஷல் கிஃப்ட்
3: எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி.
1: ஆமா,
3: மறக்க முடியாத நாள். கூட
1: கிஃப்ட்னா உங்களுக்கு ஒரு பாடல் தர போறோம் கோடை பண்பலையில.
3: இந்த பாடல வந்து நாங்க சிவகாசி மக்கள் எல்லாருக்கும்
1: என்ன பாடல் வேணும்?
0: உன்னை கொடு என்னை தருவேன் சாங் வேணும்.
1: பாத்தீங்களா, படமும் அதேதான் பாடலும் அதேதான். அது உங்க மனைவி கிட்ட சொல்லிட்டீங்க, நீயே சொல்லிருமா அப்படின்னு. அப்படியா, காதல் திருமணம் உங்களுக்கு, அதுக்காக இந்த பாடல். இதோ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.
0: தேங்க்யூ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
6: வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: பாடம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் இப்ப அவருக்கு கிளைமேட் ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மறக்காம உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் உமையா.
0: என்ன உங்க பேர் கொடைக்கானல்ல இப்ப வந்த உடனே இங்க பாத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா?
1: வந்திருக்கோம்.

பாடல் கேட்கலாமா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: பூக்கிறது லேக் நிறைய பூத்து இருக்கு. அது பார்க்கும் போது ரொம்ப அப்படியே நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இருக்கு இந்த பூ. அப்படியே பாத்தீங்கன்னா வயலட் கலரும் இருக்கு, லைட்டா பிங்கும் இருக்கு, இன்னொரு கலரும் அப்படியே இடையில நுழைஞ்சிருக்கு. ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காங்க. இது என்ன பூவா இருக்கும் அப்படின்னு அவங்களோட தான் இப்ப பேச போறோம். நம்ம சொல்லும் போதே அவங்க முகத்தை அப்படியே சிரிப்பு தெரியுது. அந்த பூக்கள் மாதிரியே சிரிக்கிறீங்களே, உங்க பேர் என்னம்மா?
1: என் பேர் ஹனி ரூபி.
0: ஹனி ரூபி பாத்தீங்களா, பேர்லயே ஹனி வச்சிருக்கீங்க. இன்னும் ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க.
1: இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம். பட் லாஸ்ட் டைம் இப்ப வந்த சீசன் வந்து கூட்டமும் கம்மியா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மான்சூனும் மேகமும் எல்லாமே சேர்ந்து கலந்ததுனால
0: நல்லா இருக்கு. இத பார்க்கும்போது அந்த திருப்தியில வரக்கூடிய கண்ணீரா இது, கண்ணெல்லாம் கலங்குது. பரவாயில்லையே, இயற்கை இந்த உங்களை ஈர்த்திருக்கு இல்லையாம்மா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, தனியா வந்திருக்கீங்களா இல்ல யாரும்?
1: ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காங்க, இவங்க அம்மா.
0: அம்மா அம்மா கூட தனியா உட்காந்துட்டு ரொம்ப நேரமா அந்த பூக்களை பாத்தீங்க இல்லையா? நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? மூணு கலர் சேர்ந்து இருக்கு. அம்மா பேர் என்ன?
1: அம்மா பேர் வந்து லூர்து நாயகி.
0: லூர்து நாயகி. சரிங்க, எப்ப வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: நாங்க இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம்.
0: வந்த உடனே பார்க்குக்கு தான் வந்தீங்களா?
1: நாங்க இதுக்கு போனோம், போட்டிங் போறோம்.

0: சரிங்க,
1: முடிச்சு போயிட்டு அடுத்தது தான் இங்க வந்துருக்கீங்க.
0: சரி சரி, எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: சூப்பரா இருக்குங்க, அதுக்கு வார்த்தையே வர்ணிக்க முடியாது.
0: வர்ணிக்க வார்த்தைகளே இல்லன்றீங்க.
1: சென்னையில அவ்வளவு பொல்யூஷன், இந்த பச்சை பசைன்னு பாக்குறது நம்மளுக்கு அவ்வளவு குடுப்பு அங்க இருக்காது. ஒரு ரெண்டு நாள் வந்தா கூட போதும் கொடைக்கானல், மன திருப்தியோட பாத்துட்டு இது அப்படியே போய் ஒரு மே மாசம் ஃபுல்லா ஓட்டிடலாம்.
0: இந்த மாசத்தை அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்த அந்த காட்சிகள் எல்லாமே அப்படியே நம்ம மைண்ட்ல வந்து வந்து போகும், அப்படியே நாட்களை கடத்திடலாம் அப்படிங்கிறீங்க இல்லையா? சரிங்க, கொடைக்கானல்ல என்னென்ன இடங்கள்லாம் சுத்தி பாத்தீங்க?
1: ரெண்டு தாமா பாத்துருக்கோம்.
0: இதுக்கு முன்னாடி எப்ப வந்தீங்க? அப்படி ஒரு அமைதியான பள்ளத்தாக்குகள்ல இருந்து பசுமை காட்சிகள்ல இருந்து எல்லாமே உங்களை ஈர்த்திருச்சுன்னு தான் சொல்லணும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மௌன ராகம் படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு
0: நன்றிங்க.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கொடைக்கானல் இப்ப வந்து லேக் FM வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா, கொடைக்கானல் பிரெயின் பார்க்ல இருக்கோம். உள்ள வந்தாச்சு, அங்க வந்து ஒரு பூக்கம்பு மரம் இருக்கு. அந்த மரத்தை பாத்துட்டு ரொம்பவே ரசிச்சு அந்த பூவை பாத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு. அது இது அவங்கள்ட்டதான் இப்ப பேச போறோம். உங்க பேரு என்னங்கம்மா?
7: மகேஸ்வரி.
6: மகேஸ்வரியம்மா, ரொம்ப நேரம் அந்த பூக்களையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன தோணுது உங்களுக்கு?
7: அதெல்லாம் கொஞ்சம் கவர்வா, நல்லா பார்க்க ஒரு மனசுக்கு திருப்தியா நல்லாவும் இருக்கு.
6: அப்படியா? பக்கத்துல இருக்க எனக்கே நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது.
7: ஒரு சந்தோஷம், மக்களையும் பார்க்க, இதையும் பார்க்க. நான் மொத மொத இந்த வருஷம் தான் வந்திருக்கேன்.
6: அந்த பூக்களுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு. எங்க நீங்க கொடைக்கானல் பிரெயின் பார்க்குக்கு
7: வந்துட்டு எல்லா இடமும் போயிருக்கேன். ஆனா இப்பதான் பாப்பாவுக்கு மேரேஜ் ஆகும், அவன் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க.
6: கொடைக்கானலுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க.
7: செஞ்சுட்டு காலையில சுத்தி பார்த்து போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான்.
6: நீங்க எந்த ஊருமா?
7: ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூர்.
6: ஆத்தூர். இங்கேயே பக்கத்துலயே இருந்துகிட்டு வராம இருந்துட்டீங்க. இனிமே வந்து சுத்தி பார்க்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. உங்க பேர் என்னங்கய்யா?
8: முருகன். ஆத்தூர்.
6: முருகன் ஐயா, மனைவி பேசுறத ரொம்ப நேரமா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பேசுறாங்களா?
8: நல்லா பேசுறாங்க.
6: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
8: டெய்லர் கடை வச்சிருக்கேன்.
6: அப்படியே டெய்லர் கடைக்கே வந்துட்டு நிகழ்ச்சிகளை கேப்பீங்க? எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு?
8: எனக்கு பிடிச்சிருக்கு, எனி டைம் கேப்பேன்.
6: சரிங்க, எந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு?
8: இப்ப சரியா இப்ப இந்த வரும்போது கூட எனக்கு கேட்ச நல்லா இருந்துச்சு.
6: எல்லா நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் போது எதை சொல்ல அப்படின்னு தெரியல. சரிங்க,
7: நாளைக்கு முன்னாடி வாரமே இருக்கும் ஒரு சந்தோஷம், அதை விட சந்தோஷம்.
8: நல்லா இருந்துச்சு நிகழ்ச்சி. நல்லா
6: இருந்துச்சு.
8: ரொம்ப
6: கேட்டான். தொடர்ந்து கேளுங்க. சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: மாளிகையில இந்த மாளிகை யாருக்காக?
6: எந்த மாளிகை? இங்க பார்க்குக்குள்ள இருக்க மாளிகை யாருக்காகன்றீங்களா? அப்படியே உங்க கலவரத்தை கேளுங்க. கேளுங்களே, ஒரு வார்த்தை கேளுங்களே.
7: எந்த மாளிகை? இந்த பார்க்குக்குள்ள இருக்க மாளிகை பிடிக்குதா
6: சொல்லுங்க.
8: கட்டி கட்டித்தானே
6: பாத்தீங்களா? எவ்வளவு அன்பா சொல்றாருன்னு உங்க

0: வானொலியில செய்தியை கேட்டோம்னே பாட்டு பழைய பாட்டுகளா தான் கேட்போம். இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது முடிஞ்சோம்னே கேஸ்ட் வச்சு பாட்டு கேட்போம்.
1: கேட்டுக்கிட்டே இருங்க,
0: தைக்கிறது முடியும்.
1: சரிங்க, உங்க எப்பவுமே உற்சாகப்படுத்துறதுக்கு தான் கொடைக்கானல் பண்பலை இருக்கு.
0: எனக்கு என்ன பேசுறதே தெரியல, பரவாயில்ல.
1: சந்தோஷம் முகத்துல அப்படி தெரிஞ்சுக்கிட்டே
0: அதனால நிறைய இது ஒன்னதுல இருந்து எங்களுக்கு ஒரு இதாயி. இப்ப எனக்கு இங்க வந்தவனே அந்த இதெல்லாம் எங்க போச்சுன்னே
1: தெரியல. ஊட்டிய விட கொடைக்கானல் இருக்குன்றாரு ஐயா. சரிங்க, உங்களுக்கு அந்த வசந்த மாளிகை பாட கொடை பண்பலின் ஒரு புள்ளி 5 நன்றி.
0: ரொம்ப நன்றி.

அவள் இரக்கமில்லாதவள் என்று

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி.

0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நிறைய சுற்றுலா பயணிகளை வந்து இன்னைக்கு நம்ம சந்திச்சோம். இருந்தாலும் நிறைவான நேயரை வந்து நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். வணக்கங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சுரேந்தர். எங்க இருந்து வரீங்க? சிவகங்கை மாவட்டம். சரிங்க, உங்க பேருமா?
3: சத்யபிரியா. ஆத்தூர்ல.
2: ஓ, அம்மா கேட்ட பாடல் தான் அவ்வளவு நேரம் ரசிச்சீங்களா? யாருக்காக அப்படின்னு அந்த பாடல் உங்களுக்காக அப்படின்னு அம்மா சொல்லிருக்காங்க. நீங்க வந்து இப்ப கொடைக்கானல் எல்லாம் சுத்தி பாத்துருக்கீங்களா? எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
3: எல்லாமே பிடிச்சிருக்கு.
2: எந்த இடத்த சொல்லன்னு தெரியல. சொல்லுங்க ஐயா, கொடைக்கானல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா?
4: எல்லாமே
2: பிடிச்சிருக்கு. சிவகங்கைக்கும் கொடைக்கானலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு.
4: ரொம்ப தூரமா இருந்தாலும் கனெக்டிங் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்ப சம்பந்தம்
2: அப்படியா? சரி, இல்ல இல்ல, ஐயா வந்து சிவகங்கை தானே?
4: அப்புறம் பிரச்சனை இல்ல.
2: சரிங்க,
4: நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் பாயிண்ட் அது எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு.
2: என்ன வாங்கி கொடுத்தீங்க மனைவிக்கு?
4: பூ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்து பூவும் குங்குமமும்.
2: பூ வாங்கி கொடுத்தீங்க கொடைக்கானல்ல வந்து? அது வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரி, அதுதான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம்.
4: அப்புறம் அவங்க கேட்ட நேபாளி பழகி எது கேட்டாங்க,
2: சாப்பிட பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் என்னலாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க, கட்டாயமா கேளுங்க. வாங்கி கொடுங்க. உங்களுக்கு
4: அதான் காதல் மன்னன் படத்துல இருந்து உன்னை பார்த்த பின்பு தான்,
2: மனைவியை பார்த்த பின்பு. நீங்க நீங்களே இல்லையா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சியா எல்லா இடங்களையும் சுத்தி பாருங்க. உங்களுக்கான பாடல் கொடை பண்பலை 100.5. நன்றிங்க.

வருகிறது இன்றைய லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில. நிறைய சுற்றுலா பயணிகளை சந்திச்சோம், அவங்களுக்கான பாடல்களையும் கொடுத்தோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நிர்மலா அசோக் உடன்.

சுற்றுலா பயணிகளை இன்பமாய் சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய லேக் எஃப்எம். இனி கேட்கலாம் மகளிர் நேரம். படித்ததில் பிடித்ததாக ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் மகளிர் நேரம்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: அப்புறம் வீசன் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02 நிமிடம்.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் இன்று படித்ததில் பிடித்தது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நல்ல முயற்சியும், நல்ல எண்ணமும் நம்மளோட முகத்துக்கு ஒரு அழகை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழகை மெருகேற்ற சகோதரிகள் படித்து கேட்ட பிடித்த விஷயங்களை, மனதோடு பேசும் புத்தக சுவாரஸ்யங்களை படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 2424226. அனைத்து சகோதரிகளும் 2424229 93 வரலாம். இணைப்பிற்கு 0-4-5-4-2. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். வருக, வணக்கம்.
6: சரிங்க மேடம், நன்றிங்க மேடம்.
4: நன்றிங்க.
6: அன்பு சகோதரிக்கு இனிய பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன் மேடம்.
4: விஜயலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சௌக்கியமா இருக்கும்.
6: அதாவது எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க மேடம்.
4: படித்ததில் பிடித்தது பிடிக்குங்களா?
6: ஆமாங்க மேடம், இது மூலியமா நான் படிக்கவே ஆரம்பிச்சேன், புக்கு படிக்கவே ஆரம்பிச்சேங்க மேடம்.
4: சரிங்க, இப்ப என்ன படிச்சீங்க, எப்ப படிச்சீங்க?
6: இது முதல்ல படிச்சேங்க மேடம்,
4: மனசுல பதிஞ்சிருச்சு.
6: எனக்கு பிடிச்ச கருத்தை எழுதி வச்சுக்கிறேங்க மேடம்.
4: சொல்லுங்க.
6: அதாவது புக்கு பேருங்க மேடம், இன்று மகிழ்ச்சி நாள்.
4: ஆடடா.
6: டாக்டர் எழுதியவர் வந்து டாக்டர் கோ ராமநாதன் எம்டிங்க மேடம். அது பக்கம் சொல்லுங்களா மேடம்?
4: அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, தவறு கிடையாது.
6: நல்ல நண்பர்கள் தலைப்புங்க மேடம், பக்கம் 18. நான் படிக்கிறேங்க மேடம், சுருக்கமா தான் படிக்கிறேங்க மேடம். நாம் ஏன் பிரச்சனைகளில் தவிக்கிறோம்? காரணம், நமக்கு அதை எப்படி எதிர்கொள்வது என்று அனுபவம் இல்லை, அல்லது அதுக்கு சரியான வழிமுறை தெரிவதில்லை. இதற்கு என்ன செய்வது? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்க வேண்டியது. அதுவும் வாழ்வியல் நூல்கள், அறிஞர்கள் உணர்ந்தவை போன்றவற்றை கற்கும் போது வாழ்க்கை அணுகும் ஆற்றல் தாமாக வந்துவிடும். கற்பதன் மூலம் நாம் பிறருக்கு சொல்ல முடியும், பிறருக்கு சொல்வதன் மூலம் நாம் கற்க முடியும். நாம் விரும்பிய போது வேண்டியவற்றை தருவது மட்டுமில்லாமல், நமக்கே தெரியாத பிரச்சனைகளை கூட ஒரு நூலை படிக்கும் போது அறிந்து சமாளிக்கலாம். நல்ல நூல்கள் நல்ல நண்பர்களை விட உயர்ந்தவை.

விஜயலட்சுமி அம்மா ரொம்ப அழகா வாசிச்சீங்க. இதை எல்லாத்தையுமே சுருக்கி நம்மளுடைய மனதில் ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை உள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கவே தேவையில்லை. எந்த நேரம் கேட்டாலும் அது வந்து வெளியில் வந்து விழுந்துடும். நம்ம எதிர்பாராத நேரங்களில் கூட ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்கம்மா. பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க, பிரச்சனையே கிடையாதுங்க வாழ்க்கையில். நம்ம தான் அதை தூக்கி வச்சுருக்கோமே தவிர அது நம்மளை தூக்கி வைக்கலை. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தூக்கி வச்சு இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைன்னு ஒரு பேர் வச்சு நம்ம தான் வச்சுருக்கோம். அதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அந்த பிரச்சனைன்ற வார்த்தை வந்து சொற்பம் ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதத்தில் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். நம்ம தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. பண்பலையில் ஒரு அழகான பாடல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி மதுரை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், Shiva Textiles, மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
9: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 12:13. இது உங்கள் அலைவரிசையில் மகளிர் நேரத்தில் படித்ததில் படித்தது. வருக வணக்கம். வணக்கங்க. கார்த்திகா திருப்பூர், என்னமா செய்றீங்க? சொல்லுங்க. படித்ததில் படித்தது
10: அப்துல் கலாம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலிருந்து.
9: புத்தகம் வீட்டில் வச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க.
10: எதை செய்தாலும் மனப்பூர்வமாக ஈடுபடு, அதில் அதிகபட்ச ஆர்வத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்த வேண்டும்.
9: அழகு கார்த்திகா, நன்றிமா. வருக வணக்கம்.
11: வணக்கம்மா. புத்தகத்தோட பேர் வந்து பின்பும் பெய்தது மழை. உதயசங்கர்மா. அதாவது பின்பும் பெய்தது மழைனா இதுக்கு என்னன்னா, அந்த காலத்துல வந்துமா கிராமத்துல எல்லாம் கிணறு வச்சிருப்பாங்களா, வீட்டு தெருவுக்கு தெரு ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணத்துலதான் வந்து பெண்கள் வந்து அந்த

யார் அந்த அப்பெல்லாம் தனித்தனியா எந்த வீட்டுலயுமே போர் வசதி கிடையாது. அந்த பொதுவில கிணத்துல வந்துதான் எல்லாருமே தண்ணி எடுத்து வீட்டுக்கு புழங்குவாங்களாம். அப்ப மழை தண்ணி மழை பெஞ்சி இருக்கும் போது நல்லா அந்த கிணத்து நிறைய தண்ணி வந்துருமாமா. நான் வந்து என் அனுபவத்திலயும் நானும் எங்க நான் கிராமத்துல எங்க அத்தை ஊருக்கு வந்திருக்கும் போது தண்ணி ஒரு மழை பெஞ்சி கிணத்து நிறைய தண்ணி கத்து கத்து கிடந்துச்சுமா. அதை பார்த்து அதுலதான் இந்த ஒரு நாலு வாரத்தை அருமையா எழுதிட்டாருமா. அதாவது இந்த ஆணை கிணறு வந்து அந்த எப்போதுமே பெண்கள் கூட்டம் ஒழித்து கிடக்கும். கிணற்றில் இரண்டு பக்கமும் இரண்டு உருளிகளில் நல்ல வடக்கயிறு தகரவாளியுடன் கிடக்கும். அதாவது தெரு வீட்டில் இருக்கும் அத்தனை பேருமே தண்ணீர் சுமந்தார்கள். குழந்தைகள் நடை பழகியதுமே சின்ன செப்பு குடங்களை அல்லது செம்புகளை அல்லது தகர குடங்களை இடுப்பில் வைத்து தண்ணீர் எடுத்து விளையாடினார்கள். அதெல்லாம் இப்ப இதை படிக்கும்போது இப்ப அந்த நடைமுறை எல்லாம் இல்லம்மா. அதாவது புதுசா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளையும் தண்ணி கூட்டு போய் அந்த வெத்தலையை போட்டு பாப்பாங்கம்மா. அந்த தண்ணிக்குள்ள அதை பார்த்து சொல்லுவாங்க முதப்பிள்ள ஆம்பளை பிள்ளை முதப்பிள்ள பொம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் கிராமத்துல அதெல்லாம் ரொம்ப சிறப்பு.

0: ஒரு நாலு வார்த்தை அருமையா எழுதிட்டாருமா. அதாவது இந்த ஆணை கிணறு வந்து அந்த எப்போதுமே பெண்கள் கூட்டம் ஒழித்து கிடக்கும், இரு கிணற்றின் இரண்டு பக்கமும் இரண்டு உருளிகளில் நல்ல வடக்கயிறு தகரவாளியுடன் கிடக்கும். அதாவது தெரு வீட்டில் இருக்கும் அத்தனை பேருமே தண்ணீர் சுமந்தார்கள். குழந்தைகள் நடை பழகியதுமே சின்ன செப்பு குடங்களை அல்லது செம்புகளை அல்லது தகர குடங்களை இடுப்பில் வைத்து தண்ணீர் எடுத்து விளையாடினார்கள். அதெல்லாம் இப்ப இதை படிக்கும்போது இப்ப அந்த நடைமுறை எல்லாம் இல்லம்மா. அதாவது புதுசா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளையும் தண்ணி கூட்டு போய் அந்த வெத்தலையை போட்டு பாப்பாங்கம்மா அந்த தண்ணிக்குள்ள. அதை பார்த்து சொல்லுவாங்க, முதப்புல ஆம்பளை பிள்ளை முதப்புல பொம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் கிராமத்துல அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: அதாவது இவரிடையே
0: கூறுவாரு போய் கிடக்கும் போது கன்னடமா இருக்குமா.
1: இவர் எழுதிய புத்தக வரிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாருக்குமே இப்படி இருந்தது, இப்ப இல்லை அப்படின்றத ஞாபகப்படுத்தி இருக்குது. நன்றிங்கம்மா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: எட்டு திசையும் இசை மெட்டுக்களை தந்து கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 மகிழி நேரம். படித்ததில் பிடித்தது வருக. வணக்கம்.
7: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்வி ரவிங்க மேடம்.
6: சொல்லுங்க தேவியம்மா.
7: செல்விங்க?
6: செல்வி.
7: ஆமாங்க. இது தந்தை தந்திர பொன்மொழிகளுங்க மேடம். தொகுத்தவர் சீனா சுப்பிரமணியன். பேச்சு, நல்ல மழை பெய்திருந்தால் விதையிலிருந்து மற்றொரு விதை உண்டாவது போல் பேச்சுக்கு பேச்சு கிளம்பும், அதிலிருந்து மறு பேச்சு உண்டாகும். இதமாகவும் மிதமாகவும் திருந்திய நடையில் பேசுகிறவனும் அதிகமாக பேசாதவனும் பொருளை ஆராய்ந்து அறிந்தே பேசுகிறவனுமான அவன் வார்த்தை எல்லா காரியத்திலும் நிறைவேற்றும் மேடம். பேச்சு,
6: அதாவது பேச்சு எந்த இடத்துல எப்படி தெளிவாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு.
7: ஆமாங்க மேடம்.
6: அழகாக இருந்ததுமா. நீங்கள் எப்படி பேசுவீங்க? நிறையா பேசுவீங்களா, இல்லை அமைதியாக பேசுவீங்களா, இல்லை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலா?
7: நிறைய பேசணுங்க மேடம், அமைதியாகவும் இருப்பேன், அப்புறம் பேசுகிற விதத்தில் பேசுவேனுங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுவேனுங்க.
6: அப்போ எல்லாமே கலந்த கலவை தான் செல்வி அம்மா.
7: ஆமாங்க.

விஷயந்தாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு புத்தகம் வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த புத்தகத்தில் எப்போவோ படித்தது, மனசில் எப்பயுமே நிற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அறுபதில் யோசித்தால் நடக்காது ஒன்றுமே இல்லை. என்ன நடக்கும்? விரக்தி மிச்சமாகும், வெறுமை மிச்சமாக தான் இருக்கும். 20 யோசிக்கணும், அப்படியே இல்லாட்டினா இப்போதாவது யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி என் மனசில் நானே சொல்லிக்குவேன். எப்பயுமே யோசிக்கலையா, பின்னாடி யோசித்து என்ன செய்ய போகிறோம், இப்போ யோசிப்போம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை யோசிப்பேன். இதை வந்து ஒரு புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க, இளமையில் யோசி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் யார் அப்படின்னா, தன்னம்பிக்கை கவிதை எழுதக்கூடிய தங்கவேல் மாரிமுத்து. அவருடைய கவிதை தான் சிறகை விரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் தாங்க, 30 ரூபா தான், ரொம்ப எளிமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதில் சொல்லியிருக்காரு, இளமை இயற்கையின் இணையற்ற வரம், அறிந்தவர் சிலர் அறியாதவர் பலர். 20 இளமையின் மதமதப்பில் ஏற்படும் இருமாப்பில் பார்வை மாறிவிடுகிறது, பாதை மாறிவிடுகிறது பலருக்கு. இலக்கும் புரிவதில்லை, திசையும் தெரிவதில்லை, விலகி நடப்பதும் தெரிவதில்லை, விழுந்து கிடப்பதும் தெரிவதில்லை. 4-5 அடிகள் நைய புடைத்த பின், 4-5 முடிகள் நரைக்கத் தொடங்கிய பின் பிறக்கிறது யானம். 40 மேல் வேர்களே இல்லை, வேர்களில் வீரியமில்லை, விளங்குகிறது விவேகம். விட்டுவிட்டோமே, விளைகிறது வேதனை. விட்டதை பிடி, வருகிறது வீம்பு, வரும்ல. ஆனால் மூச்சு இறைக்கிறதே, மூட்டு முணங்குகிறதே, முதுகு வலிக்கிறதே. விழுதுகளுக்கு போகிறது இலவச உபதேசங்கள், விழுகிறது அவர்களின் செவிகளுக்கு வெளியே. 60 யோசித்தால் ஆவது என்ன? விரக்தி மிச்சம், வெறுமை மிச்சம். 20 யோசி அல்லது இப்போதாவது யோசி. ஒரு அழகான கவிதையை மாரிமுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த வார்த்தைகளை அடிக்கடி நான் நினச்சிக்கிறதும் உண்டு. எனக்கு பிடிச்ச வரி இந்த புத்தகத்தில், வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. தன்னம்பிக்கை கவிதை தான், சிறகை விரி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய மகளிர் நேரம்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
4: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். சைபர் கிரைம் ரிலேட்டட் மோசடிகள் எப்படி நடக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து கியூஆர் கோட்ல யூஸ் பண்ணி உதவி தகை தரோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய வந்து எஜுகேஷனுக்காக கல்வி உதவித்தொகை தராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசஸ் போல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசஸ் போல பேசிட்டு மாணவர்களோட டீடைல்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பர்சனல் டீடைல்ஸ் வாங்குறது, அதே போல அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றது மூலமா நம்ம போன்ல உள்ள டேட்டாஸ் ஹேக் பண்றது, அதே மாதிரி நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதாவது ஒரு கால் வருது, நாங்க பள்ளி கல்வித்துறையில இருந்து பேசுறோம், காலேஜ்ல இருந்து பேசுறோம், பேரண்ட்ஸ்க்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ வந்து கால் வந்து அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி டீடைல்ஸ் ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கன்சர்ன்ட் ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து டீடைல்ஸ் கொடுக்கறத என்ஷூர் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு இந்த கியூஆர் கோடை நம்மளை ஸ்கேன் பண்ண சொல்லி டீடைல்ஸ் வாங்கும்போது பர்சனல் டீடைல்ஸ், இப்போ பேக்ரவுண்ட்ல ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட டேட்டாஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இந்த கல்வி உதவித்தொகையோ காலேஜ் ஸ்காலர்ஷிப்போ ஏதாவது நீங்க வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும்ன்ற ஏமாத்துறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா அதை நம்ப வேண்டாம். அதே போல அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண வேண்டாம், உங்க பர்சனல் டீடைல்ஸும் கொடுக்க வேண்டாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோமுங்கிறவருக்கு வந்து ஒரு கால் வருது, அப்ப வந்து நாங்க கல்வித்துறையிலேருந்து பேசுறோம், உங்க பொண்ணு 12th படிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவரு ஆமான்னு சொல்றாரு. சோ நாங்க வந்து இந்த உங்களுக்கு பொண்ணோட ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து வாட்ஸ்அப்ல ஒரு கியூஆர் கோட் அனுப்புறோம், அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல அவங்களுக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருந்தனால அவர் வந்து இது வந்து கரெக்டானதானான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரின்னு ரெண்டு பேரும் ஸ்கூல்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க, உண்மையான அதிகாரி தான் பேசுனாங்களா அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே அவங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அவங்களுக்கு ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராப்பராக விசாரிக்கிறதுனால அவங்க ஏமாற்றப்படுறதை தவிர்த்துடுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் டீடைல்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. அதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை. ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கப்போல இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னா 1930 நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் www.cybercrime.gov.in அதுலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்க. அதுபோல் இந்த மாதிரி அனானமஸ் கால்ஸ் வருதுனாலே அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்களே தவிர நல்லது செய்யணுங்கிற ஆஸ்பெக்டில் வந்து கால் வர்றது கம்மி. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோன்னா நம்ம வந்து ஏமாந்துறதை தவிர்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருக்கும், நம்மளும் ப்ராப்பராக எஜுகேஷனோடு இருக்கலாம், அதே போல் மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி சைபர் கிரைம்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
1: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
0: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சமர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டு தாவணி மதுரை.
7: சம்மர்

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதிடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற IIT சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பீன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை

0: அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டிகள் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: சகோதரிகளின் பங்களிப்பில் கோடை பண்பலின் ஒரு புழியாய் இதுவரை வளம் வந்தது. மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, மீண்டும் படித்ததில் பிடித்தது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு, நாளை நண்பகல் 12 மணிக்கு நாங்களும் நடிப்போம்ல. பங்கு பெற்ற கேட்டிருஸ்த முயற்சித்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழும்போது கொஞ்ச காலமாவது எல்லோருக்கும் இயன்றவரை இனியவராய் இருப்போம். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. இனி கேட்கலாம் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு, நெஞ்சம் நிறைந்தவை.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேயர்களே,

பழமையை மறக்காமல் நினைவலைகளில் என்றும் மிதக்கும் நம் மனது. அத்தகைய பொன்னான நேரத்தில் காவியத்தை ஓவியமாக தீட்டி காத்திருக்கும் நேயர்களுக்காக நேயர்களின் விருப்ப பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், ராஜேஸ்வரி, செல்லம்மாள், மணிகண்டன் இவர்களுக்காக கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில், பாலி வரிகளில் பி சுசிலாவின் மயக்கும் குரலில், 1963 ஆகஸ்ட் 30 வெளிவந்த இது சத்தியம் படத்திலிருந்து பாடல்.

1:07 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கடித வழி விருப்பகானங்களாய் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி 1958 டிசம்பர் 12 வெளிவந்த அதிசய திருடன் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. தூத்துக்குடி கயத்தார் புது கிணற்று தெரு முனியசாமி, மணி, மருது, மகேஸ்வரி, குருநாதன், தங்கமாரி இவர்களின் விருப்பத்தில் பி புல்லையா இயக்கத்தில் தட்சிணாமூர்த்தி பிரசாத் ராவ் இணைந்து இசைத்தர டி எம் சவுந்தரராஜன் தனித்து பாட.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். தாவணி, மதுரை.
7: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டி புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. CNG செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் CNG டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
8: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: சிதம்பரசாமி
2: நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ஓலப்பாளையம் இந்திரா நகர் விஜயலட்சுமி, மதிவானந்த், சுகந்தி, விமல்ராஜ். இவர்களுக்காக ஸ்ரீதர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் பி சுசிலாவின் இனிய குரலில் 1967 நவம்பர் 1 வெளிவந்த ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து பாடல்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர்.
5: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
5: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
6: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
8: ருசியான சாப்பாடுன்னா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
10: தேவிட்டாத கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1971 அக்டோபர் 18 வெளிவந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு உள்ளங்கள் தர்மபுரி, கெங்கு செட்டிப்பட்டி, பீமாராஜன், கல்யாணி, ராமு, சீதாலட்சுமி, சித்ரா, சுகந்தி இவர்களுக்காக TR ராமண்ணா, கனக சண்முகம் இணைந்து இயக்க MS விஸ்வநாதனின் இன்பமான இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் ஜானகியின் இதயம் தொட்ட குரலில்.
11: ஏண்டா ராஜா, என்ன வேண்டும், எதை கேட்டாலும்

இதயம் தொட்ட கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் சேர்வைக்காரன்பட்டி மயில்வாகனன், லதா, பிரதீபா, வளர்மதி, செந்தில், இவர்களுக்காக 1973 ஜூலை 27 வெளிவந்த சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. பாலி வரிகளில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் தேனிசையை தந்துள்ளார் MS விஸ்வநாதன்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: 100.5
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

ஆம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 வர காத்திருக்கிறது பென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் புதுக்கோட்டை ஆண்டனி சாலமன் ராஜா அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். அமுத கானங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரம்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் புதுக்கோட்டை அன்னைவாசல் நிஜாமுதீன், ரஹிமா, ரிஸ்வானா, முகமது அஷ்பர் இவர்களுக்காக 1969 May 23 வெளிவந்த சாந்தி நிலையம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. MS விஸ்வநாதன் இசையில், GS மணி இயக்கத்தில், சுசிலாவின் இனிய குரலில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட்

0: விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுர காலங்களால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. இனி 1976 ஏப்ரல் 10 வெளிவந்த நீ ஒரு மகாராணி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ராமநாதபுரம் கனிமொழி, விஜயசாந்தி, பூர்ணிமா இவர்களுக்காக சொர்ணம் இயக்கம், சங்கர் கணேஷ் இசை, பாடலை பாடியுள்ளனர் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

0: மக்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. லெட்ரின் போற இடத்துல நிறைய உதிரம் பாஸ் பண்ணிட்டு வைத்தியமும் பார்த்துருக்காங்க ஒருத்தர், ப்ளஸ் அது வைத்தியம் பார்த்தும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியாதியாக காமனாக நாங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆசன வாயில் ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. லெட்ரின் போகும்போது அந்த குஷன் வந்து அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதை சாஃப்டாக ஸ்மூத்தாக வெளியில் வரதுக்கான ஒரு ரத்தம் கலந்த ஒரு சோஃபா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா, லெட்ரின் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துகிட்டே இருக்குது, பல வருஷங்களில் கெட்டி ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஆகுனா அது அப்படியே வெட்டிடும். வெட்டிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம உடம்புல ஒரு இடத்துல கீரல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நாளுக்கு பிளட் வரும், அந்த டைமுக்கு அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும், அப்படியே ஒட்டிக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி நம்ம பாத்ரூம் போகாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ தினைக்கும் லெட்ரின் அதில் பாஸ் ஆகிறதுனால ஒரு ஒரு டைமும் உரசி உரசி அந்த ஃபார்ம் ஆன கிளாட்டை அப்படியே டிஸ்லாஜ் ஆகி திருப்பி பிளட் வரும். இதுதான் பைல்ஸ். யாருக்கு வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-வீலர் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். குதிரை மேலே, அந்த காலத்தில் குதிரை மேலே உட்காந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லெட்ரின் போகிற இடத்துல அந்த மேலே கீழே ஏறி ஏறி உட்கார்றதுனால அந்த ப்ரெஷர் இருக்கும். லாரி டிரைவர்கள், டிரான்ஸ்போர்ட், பெரிய பஸ் எல்லாம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி உட்காந்து அப்படியே குந்துக்கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். இதில் ஒருத்தருக்கு பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் திருப்பியும் ப்ளீடிங் வருதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கட்டி வந்து என்ன பண்ணும், ப்ரெஷர்னால அந்த ரத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், யாருக்காவது லெட்ரின் போகிற இடத்துல பிளட் வருதா, அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கா, டைரெக்டாக போய் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு மேலே ஏதாவது கேன்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். 50 வயதுக்கு மேலே பைல்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி, அதாவது லெட்ரின் போகிற ஆசன வாயு வழியாக ஒரு கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். ஏன்னா நிறைய கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர். அது தப்பான முறையில் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆயுசுக்கு ஆசன வாயை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன்.
2: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் தரம் தனித்துவம் தனி கவனம்.
3: ஒரு மணி 44 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருப்பூர் முதலிப்பாளையம் சித்ரா, பழனிசாமி, ரேகா, பிரபா இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் மெல்லிசையில் சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் தனித்து பாட படம் வெளிவந்த ஆண்டு 1962 செப்டம்பர் 7.

நெஞ்சில் நிறைந்தவை பகுதியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் நாமக்கல் கந்தசாமி, சதீஷ்குமார், வேணி, மேகலா, தேன்மொழி, பாஸ்கர் இவர்களுக்காக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசையில் பாரதியார் வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, ஜே ராகவலு இணைந்து பாட 1964 ஜூலை 18 வெளிவந்த கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து பாடல்.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேரின் பெயரோடு விருப்ப பாடலும் பொலிப்புரையும் இணைத்து உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் தேனி குல்சாமி அமராவதி அவர்கள்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் சேலம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணி திலகா இவர்களுக்காக ஆதி நாராயண ராவ் இசையமைப்பில் வேதாந்தம் ராகவையா இயக்கத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் திருச்சி லோகநாதனின் இனிய குரல்களில்

0: பதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: தத்தனிமத்தக பதனிதக கண்களும் கவி பாடுதே,
0: தாதா ததனிதா தாதா தனிதா ககத தனிதா ததோ தனிதா ககதனித ககதனிதனித மக சமகத பவனிதக மதனிதக கண்களும் கவி பாடுதே,
1: மா மா மா மா மா மா மா மா மகத மகத மகத கதனி கதத தனிதனிதம மகதம மகனித.

கடித விலை விருப்பகானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி.

நந்தினியும் ராக்கம்மாளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பேச்சு பூங்குழலி பற்றி திரும்புகிறது. அதற்கு ராக்கம்மாள், நானே சொல்லணும்னு இருந்தேன், மந்திரவாதியை என் புருஷன் கடலில் ஏற்றிக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒத்தனை என் நாத்தி படகுல ஏற்றிக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போச்சு. அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுற்றி அலையும் அது. இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலமுடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடலில் மூழ்கி போயிட்டதா இவங்க அலறி அலறி அடிச்சிக்கிறாங்களே,

0: கூடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுற்றி அலையும் அது. இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலமுடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதா இவங்க அலறி அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பூங்குழலி வந்த பிறகு அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் மூழ்கி இருக்கலாம் அல்லவா? அவ மூழ்க மாட்டா. கடல் அவளுக்கு தொட்டில் மாதிரி. அதோட மேலும் என்ன, கொஞ்சம் முன்னால கலங்கரை விளக்கின் உச்சியில ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப தொலைவுல ஒரு படகு வர மாதிரி தோணுச்சு. அப்புறம் அது கரைக்கே வரல. என்ன ஆகியிருக்கும்? இங்கே கடற்கரை ஓரத்தில் கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு வேற சதுப்பு நில கால்வாயில் படகு விட்டு கொண்டு போயிருக்கக்கூடும். அது கூட சாத்தியமா? பூங்குழலிக்கு சாத்தியம் இல்லாதது ஒன்றுமே இல்லைங்கம்மா. தஞ்சாவூர்காரனும் என்னோட உச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அப்படித்தான் தோணுச்சான். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நான் இப்போது குழகர் கோவிலுக்கு போகலாம் வா. துணைக்கு சேர்ந்த நமுதனை கூப்பிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவன் அவளுடைய மாமன் மகளை தேடட்டும். நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இருவரும் குழகர் கோயிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரை புதை சேற்று குழிகளை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள். இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோவில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார்.
1: ராணி, இது என்ன, இந்த நேரத்தில் தனியா வந்திருக்கிறீங்க? பரிவாரங்களே இல்லாம முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேனே என்றார்.
0: அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது தாயே. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள்.
0: இதனால் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் பட்டரே?
1: இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் அப்படியம்மா? உலகமாள பிறந்தவரை கடல் கொண்டு போயிடுமா? நீங்க வருத்தப்படாதீங்க, குழகரை பிரார்த்தனை பண்ணிக்குங்க, அவசியம் இளவரசரை காப்பாற்றுவார் என்றார் பட்டர்.
0: இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார்.
1: அம்மணி, நீங்க இவ்வளவு மேலான நிலைமையில இருப்பது குறித்து ரொம்ப சந்தோஷம் என்றார்.
0: என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா பட்டரே?
1: தெரியும் ராணி, பழையாறையில் பார்த்துருக்கிறேன், வைகைக்கரை கோவில்லையும் பார்த்திருக்கேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
0: ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து வெகு காலம் ஆயிற்று.
1: அவனுக்கு கூட அதை பற்றி குறைதாம்மா. தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டான்.
0: அதற்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம சைவர்கள். அவனோ வீர வைஷ்ணவன், ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பயிர் வைத்து கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டு கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்ப்பது? புகுந்த வீட்டாரின் மனங்கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா?
1: உண்மைதான் தாயே, உண்மை. தங்கள் பதியோட மனங்கோணாமல் நடப்பது தான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும்.
0: பட்டரிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பினார்கள்.
1: தனியா போறீங்களே, கொஞ்சம் பொறுத்தா நானும் வந்துடுவேன்.
0: வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது. அதோடு இன்றைக்குத்தான் கோடிக்கரை முழுவதும் அமளி துமளிப்படுகிறதே, பயமொன்றும் இல்லை. நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டர் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியைக் கொண்டு ஓடைக்கரையோடு நடந்தார்கள். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவள் காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி,
2: ராணி, என் பேச்சில் உங்களுக்கு எப்போதும் நம்பிக்கை இருப்பதில்லை. இதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள்
0: என்று கேட்டான்.

0: இளவரசரோட ஜாதக பலத்தை பற்றி நீ கேட்டதில்லையா? சற்று முன்னால் கூட குழகர் கோவில் பட்டர் அதை பற்றி சொன்னார்.
1: பைத்தியகாரதனம், கிரகங்கள் நட்சத்திரங்களோட சக்தியை காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது. அமைதி குடிகொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுடற்காற்றை பெறுவித்தேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனும் அதை நம்பவில்லை. பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான்.
0: அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா?
1: நான் பார்க்காவிட்டல்ல, அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன்.
0: தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனாராமே?
1: போனவர் திரும்பி வந்தாரா?
0: திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை.
1: பின்ன என்ன? ரெண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிட்டு வந்தேன்.
0: நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என் மனத்திற்குள் ஏதோ சொல்லுகிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா?
1: நன்றா தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையாயிருந்தாள். அவளும் சுழற்காற்றில் போயிருக்கலாம்.
0: அதுதான் இல்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்து விட்டதாம். படகில் இரண்டு மூன்று பேர் இருந்ததாக தோன்றியதாம்.
1: அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்து கொண்டு உடனே நடையை கட்டுங்கள். நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன்.
0: நாங்கள் இருந்தால் என்ன?
1: கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜமரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போய் பார்ப்பார். காரியமெல்லாம் கெட்டுப்போகும்.
0: மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன். அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால்?
1: அம்மணே, பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியமெல்லாம் தெரியும். அவன் இளவரசரிடமும் சொல்லியிருப்பான். பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள். ஏய் ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள்?
0: மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கு, அதுதான் அவளோட அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒற்றனை அதில் தான் ஒரு பகல் முழுக்க மறைச்சி வச்சிருந்தா. பிறகு அதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன்ல.
1: நல்லது, அந்த மறைஞ்ச மண்டபம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அங்கே போய் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா?
0: எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்?
1: நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன்.
0: சௌக்கியமா இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆற்று பார்த்து.
1: சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம்?
0: அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம்.
1: அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.
0: அவனை பற்றி கவலை இல்லை. நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான்.
1: இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா?
0: அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன்.
1: அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள் ராணி.
0: இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள் என்று தெரிந்தது. பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாய் புதரில் மறைத்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை. வேறு திசையாக சென்று விட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில இடும்பன்காரி, கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல வேலநாட்டம் ஆட வந்த தேவராளன், கொள்ளிடக்கரையில இடும்பன்காரியோட சேர்ந்து திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல நடந்த சதி கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட சோமன் சாம்பவன், இவங்களை போல எத்தனையோ பேர் வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். ரவிதாசனின் தலைமையில இயங்கி வந்தாலும் அவன் உயிரை காக்க முடியல. பழி வாங்குறதுக்கு இவங்க எல்லார காட்டிலும் அதிக காரணம் தனக்கு இருப்பதாக சொல்லி பழுவூர் இளையராணியாகி சபதத்தை நிறைவேற்ற நந்தினி ஏற்படுத்திக்கிட்டு வர குழப்பங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நெடுங்கதையின் புதிய திருப்பம் கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலரின் மருமகள், இந்த கோஷ்டியை சேர்ந்தவ என்கிற விஷயம். வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட இந்த ராக்கமால எவ்வளவு தூரம் நம்பலாம்? ரொம்ப எச்சரிக்கையோட நந்தினி பேசுறத கவனிச்சோம். யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதாக இவங்க அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பாருங்க, யாரோன்னு ரொம்ப

0: பட்டுக்காக பேசுறார் அக்கம்மாள். குழகர் கோவிலுக்கு தஞ்சாவூர் சேந்தன் அமுதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாமா கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிடுறா நந்தினி. வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு வந்திருந்த பழையாறை வைத்தியர் மகன் இந்த சேந்தன் அமுதனுடன் சிறையில் இருந்ததையும் குந்தவை வர்றதுக்குள்ள தன் செல்வாக்கினால வைத்தியர் மகனை நந்தினி விடுதலை செய்ததையும் பார்த்தோம். வேணாம்னு சொன்னதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணம். கதையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் முன் ஒரு விலகல். கோடிக்கரையின் சதுப்பு நில பாங்கு, புதைசேற்று குழிகள் இவற்றோட இன்னொரு செய்தி, ஒரு காலத்துல சிறு சிறு தீவுகளா இருந்த பகுதிகள் காலப்போக்குல சேர்ந்துகிட்டதா சொல்றாங்க. இதுக்கு சான்றாக இன்றும் சில பகுதிகள் தீவுங்கிற பேர்ல இருக்கின்றன. ஓணான் தீவு, தாழையடி தீவு, இப்படி தியாக விளங்க கரையரின் முன்னோர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இலங்கையிலேயே அருள்மொழிவர்மரை நெருங்க முடியல ரவிதாசனால. இங்க கோடிக்கரையில அவரை கண்டுபிடிச்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நந்தினி ஏதோ குழப்பத்துல இருக்கிறார். எந்த முயற்சி பண்ணினாலும் காரியம் கெட்டு போகும். பொழுது விடியறதுக்குள்ள எல்லாரும் புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவசரப்படுத்துறான். இந்த நிலையில ரவிதாசன் என்ன திட்டம் வச்சிருக்கார் போக போக தெரியும். நந்தினி முற்றிலும் எதிர்பாராத போது கேட்கிறான், ராணி சக்கரவர்த்தி எப்படி இருக்கார், ஏதாவது செய்தி உண்டா? இது அடுத்த திருப்பம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: முந்தி வரும் கவிமுகள், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நாம நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகரமான மனிதர்களாக வளர்ந்திட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த தன்னம்பிக்கை வேண்டுங்க. அத்தகைய தன்னம்பிக்கையோடு முயற்சித்து வெற்றி பெற்று வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புதுக்கோட்டை இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். பண்பலையின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன், வணக்கங்க.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம். என்ன ஒரு புத்துணர்ச்சி, அப்படிதான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: கண்டிப்பாக மேடம், கொடைக்கானலுக்கு வந்தாவே புத்துணர்ச்சி தானே. அந்த மலையிலேருந்து அடிவாரத்துலேருந்து ஏறும் பொழுதே ஒரு குளுமை, ஒரு அந்த மரங்களுடைய வந்து இயற்கையான அந்த காற்று, அந்த சுவாசிக்கும் போது அந்த குளுமை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புத்துணர்ச்சி வந்து தருதான்.
0: எப்பயுமே ஆண்டனி இப்படி தான் இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: அது இழுப்பூர் சாலமன் ராஜ் அப்படின்றாலே பெரிய விஷயம்.
1: கண்டிப்பாக.
0: எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக வேறு சொல்கிறீங்களா? அதை எப்படி சொல்கிறீங்கன்னு
1: கேட்குறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் பண்பலையை வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பண்பலை ஆரம்பிக்கிற காலகட்டத்திலேருந்தே நான் வந்து கேட்டு வர்றேன். அப்போ எப்போ இப்போ எங்கள் ஊரில் கல்லுப்பட்டறைங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, செயற்கை வரம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு குடிசை தொழிலாக இருந்தது, வீடு வீடுக்கு அந்த ரேடியோ வானொலி எஃப்எம் வந்து எல்லா வீட்லேயுமே ஒளிபரப்பாகும். அப்போ இழுப்பூர்லேருந்து மொத மொத பண்பலையை துவக்கி வச்சது, அந்த பண்பலையில் பேசுனது, பாடல் கேட்டது, அந்த கேடிஆர்பி டைப் செய்து ஒரு 6 ரூபா எஸ்எம்எஸ்க்கு பிடிப்பாங்க, எஸ்எம்எஸ் இனிய கீதத்தில் பாடலாம் கேட்டதுனால அப்போவே நான் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தேன்.
0: அதனால தான் கேட்டேன். அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா?
1: ஆமாங்க.
0: அது வந்து எல்லா நேயர்களும் எத்தனையோ வருடங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்திருப்பாங்க.
1: கண்டிப்பாக.
0: பண்பலை குடும்பம் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதுவாங்க. அது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக
1: இருக்கு. கண்டிப்பாக. எனக்கு ஏன்னா எனக்கும் கொடைக்கானலுக்குமே வந்து ஒரு பரிச்சயம் இருக்குது. ஏறக்குறைய நான் 12வது வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் கொடைக்கானல் எனக்கு தெரியும். அதில் பண்பலை மீது கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மேலும் வந்து எனக்கு பண்பலைக்கும் கொடைக்கானலுக்கும் நெருக்கமாக அதிகம் தான் சொல்லலாம்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு வந்து மலையாள கரையோரம் படத்திலிருந்து, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையானை கலையாமல் தலையாட்டும் அருவி. இந்த பாடலை தாங்க மேடம்.
0: இந்த அருவிக்காக இந்த அருவியிலிருந்து அந்த அருவி வருது, எந்த அருவின்னு தலை கேட்போங்களா? அருமையான பாடல்.
2: அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.

0: www.sangeethra.org.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் என்ன சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் என்ன 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலின் உறுப்புழியில் வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு அரங்கத்தில் வந்து அடைஞ்சிருக்காங்க புதுக்கோட்டை ஈழப்பூர் ஆண்டனி சாலமன் ராஜா. சிறப்பான ஒரு நிகழ்வு.
6: ஆமாங்க.
5: எந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க?
6: எனக்கு மார்ச் 8 நம்ம பண்பலையில் வந்து மகளிர் தின விழா வந்து சிறப்பு செய்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து அறிவிப்பாளர்களுக்கான ஒரு வழக்காடு போன்ற கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி வந்தது. தலைப்பு விட்டு மயிலப்பன் சார் வந்து தலைமை தாங்கினாங்க. அது வந்து 2 பிரிவாக பிரிஞ்சு நிகழ்ச்சி பண்ணாங்க. அது வந்து ஒரு புதுமையாக இருந்தது. ஏன்னா அறிவிப்பாளர்களுக்குள்ள ஒரு பேச்சு அந்த திறமையில வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருந்ததுனால அது அந்த நிகழ்ச்சி முழுமையாக நான் கேட்டேன். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சியை வாழ்த்து ஏறக்குறைய ஒரு 5 பக்கத்துக்கு கலர்ஃபுல்லாக வந்து எழுதி அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து பாராட்டி வந்து தங்கள் அன்புடன்லாம் வந்து முத்தான நேரம் அறிவிச்சு அதன் மூலமாக வென்றார் வந்தாருக்கு என்னை வந்து அழைச்சிருக்காங்க மேடம்.
5: எப்போ அழைச்சாங்க? அழைப்பு எப்போ வந்தது?
6: அழைப்பு வந்து மார்ச் 22 எனக்கு வந்து அழைப்பு வந்து வந்தது. அதுக்கு பிறகு வந்து
5: சில காரணங்களுக்காக
6: அதை வந்து ஒத்தி வச்சு இப்போ தற்போது வந்து மீண்டும் அழைச்சிருக்காங்க. அதன் மூலியமாக தற்போது பேசிட்டு இருக்கேன்.
5: நீங்கள் வந்து எத்தனையோ முறை கொடைக்கானல் வந்திருக்கலாம், இல்லை நிலையம் வந்திருக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அது இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
6: இந்த தருணம் வந்து ஸோ நம்மளும் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக போய் நிலையத்தில் பேசும் முன்னாடி நம்ம வந்து ரேடியோவை கேட்குறதோட சரி முடிஞ்சிருச்சு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையாக நாங்கள் வந்து நினச்சி பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க, நம்மளும் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய வாய்ப்பு வந்து அது வந்து நேரலையிலங்கிறது வந்து அமைஞ்சிருக்குங்க போது ஒரு பிரமிப்பாக
5: இருக்குது.
6: நல்ல ஒரு தருணம் தான் அது.
5: நல்ல தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பண்பலை அமைச்சு கொடுத்துருக்கு இல்லைங்களா?
6: இப்போ
5: நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக, நானும் ஒரு நேயராக இருக்கிறேன், ஏன்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவோமா? எப்படி பண்ணுறீங்க?
6: ம், பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இன்னைக்கு காலை வணக்கம்மா.
5: வணக்கங்க.
6: உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க?
5: கொடைக்கானல்லேருந்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்
6: கேட்டுலாங்களா?
5: கேட்டுருவீங்க. எனக்கு கேட்டே தான் பழக்கம், சரிங்களா?
6: சரி.
5: நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு மாட்டி விட்டுட்டீங்கன்னு
6: வச்சுக்கோங்க.
5: சரி, அதை அப்புறமா பார்த்துக்கலாம்.
6: ஓகேங்க.
5: இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
6: திருப்புமுனை படத்துலேருந்து ஒரு நாள் நினைவுது பல நாள் கனவுது. அந்த ஒரு நாள் நினைவுதுங்கிறது வந்து பல நாள் கனவு வந்து இன்றைக்கி வந்து அது வந்து நிறைவேறிருக்கு. ஸோ அதன் வாயிலாக இந்த பாடலை வந்து வழங்கலாம்.
5: ஒரு நாள் கனவு பல நாள், இந்த நிமிடம் ஒரு அறிவிப்பாளராக அவங்களை நாங்கள் அறிவிக்கிறோம், சரிங்களா?
6: நன்றி.
5: அடுத்த நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணுறீங்க.
6: நன்றி.
5: ஒரு என்ன ஒரு 20 நிமிஷம் இருக்குங்களா?
6: ஆமாங்க.
5: 20 நிமிஷத்துக்கு ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற மாதிரி.
6: சரிங்க.
5: சரி, பாடல் கேட்போம்மா. நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பண்பலையா மண்பலை, இது உங்கள் கோடை பண்பலையின் உறுப்புள்ளி 5 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை இலுப்பூர் ஆண்டனி சாலமன் ராஜா. சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து வானொலி கேட்டுட்ருக்கீங்க?
2: வானொலி நான் வந்து பண்பலை வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் கேட்டுட்ருக்கேன் மேடம். அப்புறம் வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து வேலையின் காரணமாக கொஞ்ச நாள் வந்து இடையில நான் கேட்கல, ஒரு 10 வருஷத்துக்கிட்ட நான் கேட்கல. அப்புறம் திரும்ப வந்து என்னுடைய வேலையை இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் செய்கிறதுனால இப்போ நான் வந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது நான் வந்து ஆன்லைனில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டே வந்து நிகழ்ச்சி கேட்டுகிட்டு போகிறது வழக்கம். எனக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது லைவ் பாட்டு பட்டாலும் இது அந்த வானவில் நிகழ்ச்சி இந்த மாதிரியான வந்து நிகழ்ச்சி வந்தது அப்படின்னா எனக்கு பிடிச்ச தலைப்பாக இருந்ததுனாக்கா டக்குன்னு ஓரமான பாட்டி டயல் செய்து இணைப்பு பிடிச்சி பேசிடுவோங்க.
1: இவ்வளோ தீவிரமாகவும் இருக்காங்க நம்ம நேயர்கள், எல்லாமே தீவிரமானவர்கள் தான்.
2: ஆமாம்,
1: இப்போ வந்து நீங்கள் இருசக்கர வாகனம்னு சொன்னனால கேட்குறேன். இருசக்கர வாகனத்தில் எப்போ பாரு ஹெட்ஃபோன் போட்டு வானொலி கேட்டுகிட்டே போவேன்
2: அப்படின்றீங்க,
1: அது எப்படி உங்களுக்கு இடையூறு இருக்காதுங்களா, இல்லை இடையூறாக நினைக்கலையா? ஏன்னா அடுத்த வாகனங்கள் வரும், நீங்கள் அடுத்த சவுண்ட் இருக்குது, அது கொடைக்கானல் மாதிரி ஏரியாவும் கிடையாது, பெரிய ஒரு சிட்டி, அதுக்குள்ளே தான் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க.
2: உண்மைதானே,
1: காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லா நேரமும் நிகழ்ச்சி கேட்குறீங்க. எந்த நிகழ்ச்சியிலனாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய அறிமுகம் வந்துடுது, உள்ளே வந்துடுறீங்க, ப்ரெசென்ட் ஆயிடுறீங்க, எப்படி அது உங்களுக்கு வந்து இடையூறாக தெரியலையா?
2: அது வந்து எப்படின்னு
1: கேட்டீங்கன்னா
2: பண்ணலாமா, பண்றது தவறு, பட் வந்து நமக்கு அது ஆபத்து தான். ஏன்னா வாகனம் பயணம் செய்யும்போது நமக்கு சமயத்தில் ஆறுனு அடிக்கும்போது சமயத்தில் கேட்காது. நான் என்ன பண்ணுவேன்னா சிங்கிள் ஹெட்ஃபோன் மட்டும் காதில் வச்சுக்கிடுவேன், ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ அது பண்ணும்போது அது இடையில அந்த ஆறு அடிக்கும்போது அந்த வண்டி வந்து கிராசிங் ஆகும்போது அந்த சவுண்டு கேட்டுரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அது இல்லாமல் எனக்கு சைடு முறை எப்போவுமே நான் வச்சுக்கிடுவேன் நான்.

0: அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். சைடு மிரர் கிராஸ் ஆகிறது, முந்தி போகிறது, இது எல்லாமே நான் பார்க்குறனால கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்குது. ஆனால் அது ஆபத்து தான். பட் இருந்தாலும் என்னோட தொழிலுக்கு அது வந்து அப்படி தான் கொஞ்சம் வேறு வேலையில்லை அப்படிங்கிறனால அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்போம். எல்லா நேரமும் இல்லை, சில நேரங்களில்
1: கேட்கும் போதே எங்களுக்கு மெய்சில் இருக்குது. அதாவது எப்படி ஒரு விஷயம்னு தெரியுது, தெரிஞ்சும் பண்பலையோடு இணைஞ்சே இருக்கீங்க பார்த்தீங்களா. அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான விஷயம் தான். இப்போ நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
0: சிறையில் பூத்த சினிமலர் படத்திலிருந்து அதிசய நடனமிடு அபிநய சரஸ்வதியும்.
1: எதற்காக இந்த பாடல்?
0: பண்பலை வந்து ஒரு அதிசயம். அந்த பண்பலைக்குள்ளே நிறைய இசை, நாடகங்கள், புதிர்கள், நிறைய மருத்துவ சார்ந்த குணங்கள், கல்வி, செய்திகள் மாதிரி பல தகவல்கள் வந்து ரொம்ப பொதிஞ்சு உள்ளே கிடக்குது. அதுவாக என்னைய பையன் பார்வையில் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. அதிசயத்தில் வந்து பண்பலை வந்து ஒரு நடனம் ஆடுற மாதிரி எனக்கு தோரணையாக இருக்கிறதுனால இந்த பாடலை.
1: அந்த நடனத்தில் வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. பொதிஞ்சு நம்ம உள்ளேயே வைக்காம எல்லாத்தையும் வந்து வெளியில் தூவிக்கிட்டே தான் இருக்கும்.
0: ஆமாங்க,
1: விஷயங்களை அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பு, ஒரு தனித்துவமானதுன்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக
1: பாடல் கேட்கலாங்க.
0: கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இரண்டு மணி 54 ஆண்டனி ராஜா வந்து ரொம்பவே ஆர்வமாக, அதாவது ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ரொம்ப மகிழ்வோடு இருக்கார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், நேரம் வேற கம்மியாக இருக்குது. சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பம் எப்படி உங்களை வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா, இல்லை என்னவா அரை மணி நேரத்துக்காக நீ போயிட்டுருக்கியா அப்படின்னு திட்டினாங்களா?
8: இல்லை, ஃபஸ்ட்டு வந்து என்னோட வந்து மனைவிட்ட கேட்கும் போது முகம் சொல்லிச்சாங்க, இதுக்காக வந்து எங்களை விட்டுட்டு போகிறீங்க,
7: இவ்வளோ தூரம்
8: போகிறீங்க, பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. சரி, அப்புறம் இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து அவங்கள சமாளித்து ஒத்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சுட்டு இப்போ நிகழ்ச்சிக்கு வந்து வழி அனுப்புனாங்க. என்னுடைய வந்து மனைவி வந்து ரபேக்கால் தமிழரசி, அவங்க
7: தமிழரசி, அவங்க சோறு போடாதீங்க மனைவிட்டு,
8: அவங்க வந்து இடைநிலை ஆசிரியையாக ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து 2 பிள்ளைங்க, பாப்பா வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வந்து லக்ஷா, 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சு 4th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. தம்பி வந்து சஜி ஆண்டோ, அவருக்கு இப்போ தான் 10 மாதம் ஆயிட்டுருக்கு, வீட்டில் இருக்கார்.
7: சந்தோஷம். நிறைய கவிதைகள் ஒரு பெரிய பக்கம் நிறையா கொண்டு வந்தீங்களே, எனக்கு நேரம் கொடுங்களேன் கொஞ்சோண்டு, நேரம் முடிய போதே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது, என்ன சொல்ல வரீங்க?
8: அதாவது கொடைக்கானலில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான தலங்களை வந்து உள்ளடக்கி ஒரு எளிய சின்ன கவிதை தான் மேடம். கோடையில் ஒரு குதூகலம், மதங்களை தாண்டி எங்களின் மனதில் ஒரு சலேத்து மாதாவாக, எங்களுக்கு புரியாத விஷயங்களை புதிதாக புரிய வைக்கும் ஒரு குணா குகையாக, எங்களின் அறிவை வளர்ச்சியடைய செய்யும் நீ ஒரு அறிவியல் ஆய்வகமாக, எங்களின் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதில் நீ ஒரு பிரையன் பூங்காவாக, மனதுக்கு அமைதி தருவதில் நீ ஒரு குறிஞ்சி ஆண்டவர் கோவிலாக, பூஞ்சிட்டுக்களும் மாஞ்சிட்டுக்களும் துள்ளி குதிக்க செய்யும் நீ ஒரு பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஆலயமாக, நாங்கள் சுற்றி திரிந்தாலும் உன்னை தொத்து தொடர நீ ஒரு பயன்மர காடு, எங்களின் செவிகளில் புகுந்து சிந்தனையை குளிரச் செய்வதில் நீ ஒரு மியூசியம், வெயிலின் வெறுப்புடன் அலைந்து திரியும் எங்களை வீழச் செய்யாமல் குளிரச் செய்யும் நீ ஒரு

0: வெள்ளி நீர்வீழ்ச்சி அல்லவா? கோல்ஃப் மைதானத்தில் எவரஸ்ட் சிகரமாக எவராலும் அசைக்க முடியாத இடத்தில் ஆளுமை செய்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையே, நீயே எங்களின் அன்பலை, நீயே எங்களின் அன்பலை. உமக்கு எமது வாழ்த்துக்கள், உமக்கு எமது வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாயிரம் ஆண்டுகள், வாழ்க பல்லாயிரம் ஆண்டுகள்.
1: சிறப்பு, அருமையாக இருந்தது. ரசித்து கேட்டுருந்தோம் எல்லாரும். அப்படியே நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருமையான குரலும் கூட அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி நம்பிடுவீங்களே, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுடைய அதை நீங்கள் ரசித்து வாசித்தீங்க பார்த்தீங்களா. கொடைக்கானல் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் சுற்றுலாத்தலங்களும் ஒரு பண்பலை தான்.
0: கண்டிப்பாக
1: நம்மளும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர, எல்லாமே வந்து ஒரு பண்பலை தான் இவ்வளோத்தையும் கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம் நிறைவாக?
0: இசை பாடும் தென்றல் படத்திலிருந்து எந்தன் கைக்குட்டையை
1: யார் திருடி இருக்கா,
0: யார் எடுத்தது. இந்த இனிய பாடலை எனக்காக தாங்க மேடம்.
1: நன்றிங்க.
0: நன்றி மேடம்.
1: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து இதுவரை கேட்டும் வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக நம்மோடு இதுவரை இணைந்திருந்தார் புதுக்கோட்டை ஈழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். உங்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும்.
0: நன்றி மேடம். அதாவது இந்த இனிய நாளில் இந்த நேரத்தில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு என்னை பண்பலை வாயிலாக அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பேச வைத்தமைக்கு கோடை பண்பலையின் நிர்வாகிகள், அதிகாரிகள், அறிவிப்பாளர்கள், ஒளிபரப்பு அதிகாரிகள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது கோடான கோடி இடைஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: விடைபெறுகிறேன். உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
0: நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவின் ஹுனான்

0: மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதளம்
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அரங்கேறும் நிகழ்ச்சியாக இது உயிரெழுத்து. இசை கேட்கும்போது நம்முடைய மனநிலைக்கு ஏற்ப பாடல்களை மாற்றாமல் எந்த பாடல் கேட்கிறோமோ அதற்கு ஏற்ப நம் மனநிலையே மாற்ற துவங்கிய பின் நாம் வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் இயல்பாகவே பயணிக்கும் நம்முடைய வாழ்க்கை. அத்தகைய இசை பயணமாக கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் தேனி மாவட்டம் பெரியகுளம் கூழ்சாமி அமராவதி அவர்கள் தெரிவில். அழகா வந்து நமக்கு எழுதி அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் இனிய கோடை பண்பலை 100.5 வணக்கம். நான் கூழ்சாமி அமராவதி, வயது 66, தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுக்கா டி கல்லுப்பட்டி அப்படின்ற ஊர்ல வசிக்கிறேன். எனக்கு 2 மகன்கள். பேரப்பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக வாழ்கிறோம். என் வீட்டில் ஒரு சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறேன். எனது முழு நேர பொழுதுபோக்கு நம் பண்பலை 100.5 கேட்பது மட்டுமே. நம் பண்பலையே 25 கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொலைபேசி நேரடி ஒளிபரப்பில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்வேன். நம் பண்பலையில் தினமும் ஒளிபரப்பாகும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் எனது பாடல்களும் ஒளிபரப்பாக வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் அவா. எனவே எனக்கு பிடித்தமான திரையிசை பாடலில் தொடக்கத்தில் வரும் ரீங்காரத்தில் ஹம்மிங் அமைந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். எனது தேர்வும் ஒளிபரப்பாகும் என்ற நம்பிக்கையுடன் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நம் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி கடன்பட்டிருக்கும் உங்கள் கூழ்சாமி அமராவதி.

நேயர் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலுக்கு. மனதுக்கு இதம், நோய்க்கு மருந்து. 40 ஆண்டுக்கு முன்பு நான் திரும்பி பார்க்கிறேன். கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக அதுல அவருக்கு பிடிச்ச வரியையும் குறிப்பிட்டிருக்காரு. கண்ணுக்குள்ள மேகம் தோணுது கன்னி பொண்ணை காணும் போது, ஆத்து மேட்டுல இந்த கேட்கும் இந்த கீதம் கேட்கும் போதெல்லாம் 1979க்கு மனம் சென்று விடுகிறது என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ்.

0: எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
8: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மோகனூர்லேருந்து நம்ம நேரு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து காலில் வந்து பெருசாக இன்ஃபெக்ஷன் ஆச்சாம். ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது சும்மா அவங்களே ஒரு கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு இந்த மஞ்சள் வச்சு கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் போது என்ன இருக்குது அப்படின்னா, அது வழியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போயிருக்கு. போனதுலேருந்து அவங்களுக்கு அந்த கால் கட்டவரில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக நடக்க முடியல, அவங்க சுத்தமாக படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து எல்லா ஒரு ஒரு இதுலையுமே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருதா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து அதுக்கான சீக்கிரம் சரி செஞ்சுருங்க. இல்லைனா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சுகர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும் போது அந்த இன்ஃபெக்ஷன் போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே ரத்த தொலியாக போய் இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு போகலாம், அது போய் கிட்னி லிவரை பாதிக்கலாம், ஈவன் கண்ணை கூட பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து என்னென்னா, ஒரு ஒரு உறுப்பையுமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகும். ஸோ ஒரு ஒரு ஆர்கனையுமே அது பாதிக்கும். இப்போ லிவர் கிட்னி நம்ம பாதிச்சுன்னு வச்சிங்களேன், லிவர் கிட்னி அதோட ஃபங்க்ஷன் எல்லாமே டவுன் ஆகும். ஸோ ஆகும்போது டோட்டலாகவே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அது கேட்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து உயிருக்கான ஆபத்தான நிலைமையில் தான் அவங்க இருக்க வேண்டியிருக்கும். ஸோ ரிப்பீட்டாக அவங்க அட்வைஸ், அவங்க பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த காயத்தை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அந்த மஞ்சள் வச்சு கட்டுறது இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, அந்த மஞ்சள் வச்சு கட்டுறதுனால அதில் ஆன்டிபயோட்டிக்கான தன்மை அது வந்து உடனே ஆறுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. மஞ்சளில் நம்ம அரைக்கிறதுல கையில் தொடரும் அப்படின்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை நம்ம போய் புண்ணில் வைக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகம் தான் ஆகும். இதுக்குன்னு தனியாக ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த பீட்டாயின் ஆயில்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஆயில்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு தான் காயத்தை ஆற வைக்கணுமே தவிர, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸாக பார்த்திங்கன்னா ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னே தெரில, க்ரீஸ் வைக்கிறது. ஸோ அந்த க்ரீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அது மேலே புண்ணு மேலே அப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இங்க் எடுத்து மேலே, அதுவும் இந்த பேர்ன்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இங்க் எடுத்து மேலே ஊற்றுவாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ பேர்ன்ஸ் வருது அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணால், பச்சை தண்ணி எடுத்து அது அந்த இதில் வந்து கொஞ்சம் அந்த தோலில் ஊற்றும் போது அதோட ஸ்கின்னோட பேர்னிங் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் பண்ணுமே தவிர, அதை தவிர வேறு எதுவும் அந்த மஞ்சள் வைக்கிறது, க்ரீஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், மண் எடுத்து சில பேர்லாம் அப்பிக்குவாங்க. ஸோ மண் எடுத்து சில பேர்லாம் தடவிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகப்படுத்துகிற மாதிரி தான், வெளியில் இருக்க பாக்டீரியாவை திரும்பி கொண்டு போய் நம்ம உள்ளே விடுற மாதிரி தான் அதில். ஸோ அதுக்கான டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்பயும் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது பின்னாடி பெருசாகாமல் நம்மளால் தற்காத்துக்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
7: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

கோடை பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில நேயர் சொல்லியிருக்காரு, பொண்ணு ஊருக்கு புதுசு. அதுலயும் பிடித்த வரிகளையும் சொல்லியிருக்காரு. முல்லை மாலைகளை சூடிடும் வெள்ளி மேகங்கள், நெல்லு பானைகளை சுமக்கும் கன்னி கோலங்கள், தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளிப்பட்டி, சுருளி அருவி, கேகேப்பட்டி, கூடலூர், லோயர் கேம்ப், சின்னமனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுத்த படம். மண்மனம் மாறாதது எங்கள் தேனி மாவட்டம். ஒளி ஏற்றுங்கள் இந்த பாடலை என சொல்லியிருக்கிறார் நேயர்.

பொண்ணு ஊருக்கு புதுசு, அதுலயும் பிடித்த வரிகளையும் சொல்லியிருக்காரு. முல்லை மாலைகளை சூடிடும் வெள்ளி மேகங்கள், நெல்லு பானைகளை சுமக்கும் கன்னி கோலங்கள், தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளிப்பட்டி, சுருளி அருவி, கேகேப்பட்டி, கூடலூர், லோயர் கேம்ப், சின்னமனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுத்த படம். மண்மனம் மாறாதது எங்கள் தேனி மாவட்டம். ஒளியேற்றுங்கள் இந்த பாடலை என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: உண்டு. பழங்குடி மக்கள் நாகரிகத்தின் விளிம்பு அல்ல, நாகரிகத்தின் அடித்தளம். சென்னை சமூக பணி கல்லூரியின் சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் ஒருங்கிணைக்கும் சமத்துவம் காண்போம் மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம்.
1: மேலும் விவரங்களுக்கு tholkudi.in.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
5: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின்
9: பருத்திலிருந்து தயாராகுது. கோடை
5: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
10: கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து நிகழ்ச்சியில இனிய முரட்டுக்காளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு நேயர். பிடித்த வரிகள் போட்டு சொல்லியிருக்காரு. பாசம் இன்னும் கூடுகட்டு காவல் கொள்ள வேண்டும், தாய் மனதின் கருணை தந்து காத்திருக்க வேண்டும், அன்னை போல் வந்தால் என்றும் சிரிக்கும் பிள்ளைகள் உள்ளம் உனை வணங்கும், இருட்டு களைவதற்கு வெளிச்சம் தேவை, அதேபோல் சோகம் களைய இனிமையான பாடல்கள் தேவை, பாடல்கள் காதுக்குள் தேன்பாயும் உணர்வு, ரசனைக்கு அறுசுவை விருந்து.

இந்த நிலம், இந்த காடு, இந்த மலை, இவை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதி. அதே போல பழங்குடி மக்கள் இந்த பசுமை சூழலின் இதயம். காடுகளை காக்கிறவர்கள் அவர்கள், விலங்குகளோடு பகிர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள், இயற்கையை ஆளாமல் இயற்கையோடு வாழ்கிறவர்கள் அவர்கள். இது நம்முடைய பூமி போல அவர்களுடைய பூமியும். வாழவும், சிரிக்கவும், வாழ்க்கையை ரசிக்கவும் அவர்களுக்கும் சம உரிமை.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி மௌன ராகம் பாடலுக்காக நேயர் என்ன சொல்லியிருக்கார்? மேனிக்குள் காற்று வந்து மெல்லதான ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் ஓட கண்டேன், இன்பத்தின் இல்லையோ இல்லையே அந்தையும் வந்தால் தொல்லையே, காலம் கடந்தும் என் நெஞ்சில் என்றென்றும் இந்த பாடல் ஒலித்துக்கொண்டே இன்றளவும் இருக்கிறது. அம்மா அவர்களின் குரல் அப்படி ஒரு இனிமை.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சியினை முடிவில்லா ஆரம்பம் அப்படின்ற படத்திற்காக பாடலை கேட்டிருக்காரு நேயர். போகும் வழி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு, பூவாட காத்தே நெஞ்சுக்குள்ளே வீசு, ஆளான பூவே காதில் வந்து பேசு. சிறு வயதில் கேட்டபோது இனிமையாக இருந்தது, இப்போது கேட்கும்போது மனம் வலிக்கிறது. அந்த நாளும் வந்திடாதோ என்று மனம் ஏங்குகிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: கோடைப்பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை

0: பார்க் மல்லூர் சேலம்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனைங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திற்காக. வஞ்சிக்கோட்டை ஆள வந்த செஞ்சிக்கோட்டை வீரனிந்த ராஜாவே, தாக்கும்போது மின்னல் நீ, தாக்கும்போது தென்றல் நீ. ஜானகி அம்மா தனது இனிய குரலில் ரசிகர்களை மிரட்டிவிட்டு அதுவும் அதுவும் பார்க்கும்போது தென்றல் நீ என்ற இடத்தில் உணர்வுகளை கடத்திவிட்டார். என்னவென்று சொல்வது ஜானகி அம்மாவின் குரலை.

உண்டு, தாளாட்ட தென்றல் உண்டு, தாளாத ஆசை உண்டு. பூமஞ்சமும் தேன் கிண்ணமும் நீ தேடி வா, ஒரே ராகம் பாடி ஆடுவோம். உடல் முழுவதும் சிலிர்க்க வைக்கும் பாடல், எப்போது கேட்டாலும் தெய்வீக ராகம்தான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலின் 1.5

இதில் உயிரெழுத்து நிகழ்ச்சியுடனே உதயகீதம். நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், ஊரெங்கும் ஒன்றாக ஊர்வலம், என் வீடு வராமலே ஏன் போகிறாய், கைதான் போகிற போக்கில் சேர வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாள் போதும், எல்லா காலத்திலும் எப்போதும் கேட்க கேட்க இனிமையான அருமையான ராக கீதம், பாடலை கேட்கும்போது மனம் இதமாக இருக்கும்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருந்தார் தேனி மாவட்டம் குல்சாமி அமராவதி அவர்களுக்கு. பண்பலின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் விடைபெறுகிறேன். உங்கள் லட்சுமி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி

0: போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5.
1: இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை
3: இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: செவ்வாய்க்கிழமை 4 மணி நாளே உற்சாகம் கொண்டாட்டம் நமக்கு பிடிச்ச பொழுதுபோக்கான மனம் ரசிக்கக்கூடிய திரைப்படம் சார்ந்த கேள்விகளோடு பயணிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை நொறுபலியைந்தில் சினிமா கொட்டகை. நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 290, 331 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. வணக்கம் நேயர்களே.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே.

0: உடம்புக்கு ரொம்ப உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்?
1: நேரத்துக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான்.
0: ஒரு முக்கியம் ஐயா.
1: ஆமா
0: சரி, இன்னைக்கு திரைக்கேள்வி.
1: திரைக்கேள்வி சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில இருக்கோம். நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம்,
0: நிறைய கிளிப்புங்க இருக்கு எங்கள்கிட்ட. ஒலிக்கீற்றும் நிறைய இருக்குது.
1: முதல்ல ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா இல்ல நேர சந்திச்சிடலாமா?
0: ரெண்டுமே ஒண்ணுதான், கொடுங்கப்பா நீங்க.

0: பாடல் வந்து அழகா இருக்கும். சந்திரபாபு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அழகா ஆடுவார் இப்படி.
0: சின்ன பிள்ளைகள்ல அந்த என்ன சொல்லுவாங்க, பாட்டு கச்சேரிலாம் கோயில் திருவிழாக்கள்ல போடுவாங்க இல்லைங்களா, அந்த நேரம் வந்து இந்த பாடல் இடம்பெறாத ஒரு அந்த கச்சேரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அந்த ஊர்கள்ல அந்த திருவிழா நேரங்கள்ல எல்லாம் அந்த வழுக்கு மரம் ஏறுறதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்களா ஆண் மகன்கள், அந்த கச்சேரிக்கு வரவர் இந்த பாடல் ஆடிக்கிட்டே இருப்பார், திடீர்னு காணாம போயிருவார், எங்கன்னு தேடணும் அப்படின்னு அந்த வழுக்கு மரத்துல இருப்பாரு. நம்ம ஊர்ல அந்த நதியை நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன், அந்த வழுக்கு மரத்தில் ஏறி அவர் ஆடுறதெல்லாம். சரி, இந்த பாடல் வந்து என்ன திரைப்படம்?

0: ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேயர்கள் சொல்ல போகிறாங்க.
1: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
0: சொல்லிட்டோம்னா
1: கேள்வி மாத்திடுவீங்க. மாத்திடுவோம், அடுத்து அதுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம்.
0: வருக வணக்கம்.
1: வரக்கூடிய முதல் நெய்யர் பேர் சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
1: கூலியூர் சுரேஷ்.
2: சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
0: பதில் வந்துருமே,
1: சீக்கிரம் சொல்லிடுவோமே.
2: மேடம், இது மரகதம் படம் மேடம்.
0: எந்த வருஷம் வந்துச்சுங்க?
2: மேடம், இது வந்து 1959 வந்துருக்குது.
1: கூகுள் சுரேஷ் தேடி எடுத்துட்டீங்களா? பாட்டு முன்னாடியே கொடுத்துட்டோம்.
2: சிதாமகன் படத்துல அந்த பாட்டு வரல இல்லைங்களா? அதுவா இருக்கும்னு யோசிச்சு மேடம். அப்ப பழைய பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால அது சந்திரபாபு அவங்க பாடியிருப்பாரு இந்த பாட்டு.
0: சரிங்க, சரியா சொல்லிட்டீங்க. மரகதம் அப்படின்னு கேள்வி அது கிடையாது.
1: இனிமேல் தான் கேள்வியே உங்கள்கிட்ட கேட்க போறாங்களாம்.
0: இந்த மரகதம் திரை காவியம் இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. அப்படியே நம்மள்ட்ட பேசிக்கிட்டே பக்கத்தில் அந்த கூகுளை காட்ட கேட்பாரு, ஏக்கா சீக்கிரம் கொடுக்கா, சீக்கிரம் கொடுக்கா பதில்.
1: முன்னாடியே இப்போ வந்து குங்கும பூவே அந்த பாட்டே வந்து அவர் கூகுளில் தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா வருஷம் கரெக்டாக சொல்லிட்டாரு பாருங்க.
0: சரி, நாவல் பேர் சொல்லிடுங்க.
1: நாவல் பேர் கேட்குறாங்க.
0: கேட்குறோம்,
1: கேட்குறோம். மரகதம் திரைப்படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம், சரிங்களா? அந்த நாவல் எது அப்படின்னு கேட்குறாங்க.
0: என்னங்க?
2: கருங்குயில் குன்றத்து கொலை அப்படிங்கிற.
0: யாருங்க எழுதுனது?
2: அது தெரியல மேடம், நான் இது மட்டும்
1: தேடிட்டேன் மேடம். கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் மேடம்.
0: இல்ல இல்ல, அதையும் சொல்லிட்டோம்னா நம்ம சொன்னது சரியாயி போயிடுமே. கூகுள்ன்றத
2: எஸ் துரைசாமி மேடம்.
0: என்னங்க?
2: டி எஸ் துரைசாமிங்களா மேடம்?
0: டி எஸ் சரி சரிதான்.
1: பேரு
2: துரைசாமி. துரைசாமி மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
2: மேடம்? இந்த ஸ்டார் படத்துல இருந்து ரசிகா ரசிகா அந்த பாடல் மேடம்.
0: பாடல் கேட்கலாங்க. டி எஸ் குகன் அவங்க எழுதிய கருங்குயில் குன்றத்து கொலை அப்படின்ற ஒரு நாவலை தழுவிதான் மரகதம் திரைப்படம் 1959 எடுத்தாங்க. இது குற்றவியல் அப்படியே பரபரப்பு ஊட்டக்கூடிய ஒரு படம் இல்லைங்களா? சிவாஜி பத்மினியும் நடிச்சிருந்தாங்க. கேட்கலாங்களா?

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்ப

0: விளையாடி மகிழ. இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.

0: மதுரை கால் 350-5151.
1: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங். புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
12: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
13: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
12: எப்படிமா?
13: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
12: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
15: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
16: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
17: கோபால் பல் பொடி.
18: எல்லாமே
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
19: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
20: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
19: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
20: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
19: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
20: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
12: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
13: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
12: எப்படிமா?
13: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
12: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
21: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
22: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
21: கோடை பண்பலை 100.5, இது சினிமா கொட்டகை.

0: வந்தோடனே பொசுக்குன்னு ஒரு பாடலுக்கு அந்த பாடலை கேட்கணுமே அப்படின்றதுக்காக பதில் முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்விகள் வச்சிருப்போம்ல,
1: தயாரா இருக்குல்ல?
0: வருக வணக்கம்.
2: தங்கரதம் போல் சொலிக்கும் கோடை பண்பலைக்கு வணக்கம் சொல்வது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை குளியம்பட்டி மல்லியார்மு ரெண்டு குழிகளுக்கும் வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: அம்மா இல்ல ஐயா பேசுறேங்க.
1: சரிங்க ஐயா,
0: ஒலிக்கிட்டு கேட்கலாங்களா பாடல்? கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
0: அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்டுருவோம்.

0: மல்லிகா அறிமுகம் இணைப்புல இருக்கீங்களா? சரிங்க, மகிழ்ச்சி. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: என்னங்க?
2: ஓ, எதுல நடிச்சிருக்காரு ராஜு? எந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க?
0: சிபிராஜ். அவர் நடிக்கல எதுல?
2: பரவாயில்ல, சிபி மாதிரியே இருந்திருக்காரு போல அவரும்.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். கரூர் சுதா.
3: ஆமாங்க மேடம்.
0: இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒலிச்சிச்சு, கேட்டீங்களா?
3: கேட்டேங்க மேடம், லிட்டில் ஜான்
0: படம். அருமை அருமை.
2: குட்டி ஜான் இந்த திரைப்படங்களா?
0: அப்படியா, கண்டிப்பா அந்த பதில் வேணுமே.
3: ஜோதிகா தெரியும்.
0: ஜோதிகா எல்லாத்துக்கும் தெரியும், அனுபவம் தெரியும்.
2: எங்களுக்கு அந்த லிட்டில் ஜான் தான் வேணும்.
0: ஆமா, அவரோட பேர் தான்.
2: யாரா சொல்றாங்களான்னு கேட்போமா? நன்றிங்க.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
4: காற்றலையில் ஒரு காந்தாலை, ஒரு புள்ளிக்கும் மாலை வணக்கம். சகோதரிக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க சோமசுந்தர ஐயா. அவருக்கு அந்த ராகத்தோட அப்படியே பேர் சொன்னாதான் அவருக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். அப்படிதானே?
2: பாடல் கேட்டீங்களா? நலமா இருக்கும்.
0: பாடல் வருது, கேட்கலாம்.

0: சோமசுந்தரையா இணைப்பில் இருக்கீங்களா? என்ன பாட்டு கேட்டீங்களா?
1: திரைப்படம் சொல்லிட்டாங்க, லிட்டில் ஜான்
0: அப்படின்னு. அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார்ல வெள்ளையா ஒருத்தர், அவரோட பேர் வேணும். இப்போ
1: அப்ப எல்லாம் ரோஸ் கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் இருக்குமோ? வெள்ளையா இருக்காராம்.
0: என்னங்கம்மா?
2: பென்ட்லி மிட்சம், அவர் பேர்
1: கதாநாயகன். பென்ட்லி மிட்சம். சரிங்க, சரியான பதில் தான். ஆனால் கேள்வி என்னன்னா, அந்த படத்தில் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் யார்? பென்ட்லியே நீங்க சொல்லிருவீங்கன்னு தெரியும். அவர் ஒரு பிரபல பின்னணி பாடகர். 1990களில் என்னங்க? ரகுமான் அவங்க கூடலாம் அவர் அவ்வளோ பாடல்களை, ரொம்ப ஹிட் அடிக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் கொடுத்துருக்காரு, பாடியிருக்காரு. மணிக்குயில் இசைக்குதடி இல்லை இல்லை,
0: மனோ தான் பாடியிருப்பாங்க அந்த பாடல.
2: மனோ மேடம்
1: ஒரு பிரபல பின்னணி பாடகர்
0: தான்
1: இவருக்கு. வருக வணக்கம். 4:27 நிமிடம், சினிமா கொட்டகை.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் கோயிலுக்கு இருந்து காந்திமதி மேடம் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க காந்திமதி அம்மா.

0: இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 வாழ்த்துகிறது.
1: கேட்டீங்களா கேள்வி? லிட்டில் ஜான் திரைப்பட நடிகர் வந்து பென்ட்லி, சரிங்களா? அந்த திரைப்படத்தில் அவருக்கு பின்னணி குரல் கொடுத்த அந்த குரல் கலைஞர் யார்? டப்பிங்
2: ஆர்டிஸ்ட்.
1: அது ஒரு பின்னணி பாடகர் தாங்க அவர்.
0: பின்னணி குரல் கலைஞர்.
1: நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ஒரு பாடலை சொன்னால் அவரை கண்டுபிடிச்சு போடுவீங்க நீங்கள். அப்போ பதில் வந்துடும்.
2: அருள்மொழியா மேடம்?
0: இல்லைங்களே.
1: ஏழாம் அறிவு படத்தில் டான்லி அவருக்கெல்லாம் பின்னணி குரல்லாம் கொடுத்துருக்காரு. தசாவதாரத்தில் கொடுத்துருக்காரு. ஏழாம் அறிவில் நிறைய கேரக்டருக்கு அவர் வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காரு.
0: நன்றிங்கம்மா. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன் அட்டானமஸ் திருச்செங்கோட்
6: வழங்கிய வண்ணத்தூரிகை
7: இணைந்து வழங்கியோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
1: லிட்டில் ஜானை வச்சு ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா?
0: ஆமா.
1: ஒரு நேர் வந்திருக்காங்க, வருக வணக்கம்.
14: வணக்கங்க. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மாவட்டம் கரும்பலூர் மாணிக்க வாசகம் பேசுமா?
0: மாணிக்க வாசக ஐயா.
14: அம்மா சொல்லுங்க.
0: லிட்டில் ஜான் திரைப்படம் பாத்திருக்கீங்களா?
1: பாக்கல.
14: அனியம் படம் பாத்திருக்கேன், நிறைய படங்கள் எல்லாம்
1: பாத்திருக்கேன். இந்த படத்தை பாத்திருக்கீங்களா? அந்த படத்துல வரக்கூடிய கதாநாயகனுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் யார்?
14: பின்னணி குரல் கொடுத்தவர் ஒண்ணும் புரியலையே.
1: ஒருத்தர் நடிச்சிருக்காருல்ல அந்த படத்துல, நடிகரா
0: கதாநாயகனா இருக்கார் இல்லையா,
1: அவருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் குரல் கொடுத்திருப்பாரு, குரல் கலைஞரா இருந்தாரு. நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. அதாவது லிட்டில் ஜானுக்கு பின்னணி குரல் நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களாக்கா. இவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு நடிகர், பின்னணி குரல் பாடகர், எல்லா பரிணாமங்களையும் பெற்றவர் தான் இவர்.
0: தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி நிறைய நடிச்ச மொழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 500

0: மேற்பட்ட படங்கள்
1: நிறைய நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இசை வந்து 2010 வந்து பலைபாண்டியா திரைப்படத்துக்கு தான் இவருடைய முதல் இயக்குனராக அறிமுகமானாரு. நடிப்பு வந்து பார்த்திபன் கனவு. யாரு அவர்னா தேவன் ஏகாம்பரம். அவர் பாடிய முதல் பாடல் அப்படின்னு சொன்னா காதல் தென்ற ஓ மௌரியா எங்களுக்காக பாடல் கேட்போமா

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு. திருச்சி சாரதாஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:40 19 ஆயிட்டு இருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர் வாங்க வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதார் மேடம்.
2: சுதாகர் எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்க. சரிங்க, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு கேள்விக்கு போலாம்.

0: சுதாகர் ஐயா இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கு மேடம்.
0: பாடல் கேட்டிங்களா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல?
1: இதுல மூணு கதாநாயகி நடிச்சிருப்பாங்க. புது கதாநாயகி
2: அப்ப பழைய நான் அவன் இல்லை அங்க ஒருத்தர் இருப்பாரே.
0: சரி இருங்க மேடம், இருங்க இருங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனவங்க யாரு? நடிச்சவங்க சொல்லிடலாம். நீங்க சொன்ன மாதிரி மூணு கதாநாயகிகள் தான், ஸ்னேகா, நமிதா, மாளவிகா. சரிங்களா?
1: செல்வா மேடம்.
0: செல்வாவோட இயக்கத்துல வந்தது. இதுக்கு கதை எழுதினவங்க யாரு? பழம்பெரும் இயக்குனர் அவரு.
1: பாலச்சந்தர் மேடம்.
0: கூகுள் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படித்தானே?
1: சரி
0: இருங்க இருங்க. சரிங்க ஐயா. இசையமைப்பாளர்கள் ரெண்டு பேர் இசையமைச்சிருப்பாங்க.

0: ஆமாம் மேடம்.
1: ம், அவங்க
0: விஜய் ஆண்டனி மேடம்.
1: ஆ, டி இமான். ம், சரி. இந்த பாடல் இப்போ ஒழிச்சிச்சு இல்லையா, அந்த பாடலுக்கு வரிகள் எழுதினவர் யார்?
0: வரிகளை மேடம்,
2: பழசுக்கு எழுதினவர் யார், புதுசுக்கு எழுதினவர் யார்?
1: பழைய நான் அவன் இல்லை, புதிய நான் அவன் இல்லை,
2: நான் அவள் இல்லை.
0: ஒரு பதில்
2: சொல்லுங்க, நாங்க ரெண்டு பதிலுக்கு பொருத்திக்கிறோம், ஒரு பதில் சொல்லுங்க.
1: அவர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தாங்க. அவர் வந்து பாடல் ஆசிரியர், பாடகர்.
2: அவர் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சார்னா
1: கவிதை
2: எழுதுவார்.
1: பழைய படங்கள், நான் அவன் இல்லை பழைய படத்துக்கும் இப்ப வந்துச்சு இல்லையா, ராதா காதல் வராதா, அந்த பாடலுக்கு அவர் தான் வரிகள் எழுதினார்.
2: ஏங்க, இந்த படத்துக்கும் அவர் தான்
1: வரிகள் எழுதியிருக்காரு? ஏன்னா வரிகளை மாத்த முடியாது, இசையை மட்டும்தான் மாத்த முடியும். அப்படி சொல்லுங்க, கவியரசர் கண்ணதாசன். ஏன்னா உங்களுக்கே இப்ப நிறைய நேரம் கொடுத்துட்டோம். சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க சுதாகர் ஐயா, நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5.
3: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: 100% கடல எண்ணெய்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: உடைப்பன்மலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடைப்பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
1: வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
0: லக்ஷ்மி நாகேந்திரன் வணக்கம் சொன்னோடனே ஸ்ட்ராங்கான வணக்கமா இருக்கு.
2: கரூர் காந்திகிராஜன் வீரமணி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். கனிமொழி எப்படி இருக்காங்க?
1: அவங்க யாரு?
2: ஓ,
0: இப்படி திடீர் திடீர் கேள்வி கேட்டா ஷாக்கா இருக்குல்ல.
1: சரி, ஒலிக்கிட்டு கேக்கலாங்களா?
2: கேக்கலாங்க மேடம்.

0: ரவுண்டு லோவர் பஞ்ச். இணைப்பில் இருக்கீங்களா வீரமணி? பாடல் கேட்டீங்களா?
1: என்ன
2: திரைப்படம்
0: இந்த பாடல் இடம்பெற்றது? என்ன திரைப்படம்
2: அந்த திரைப்படம்?
0: என்ன அமைதியாயிட்டீங்க
1: மேடம்?
2: பாடல்லையே வந்துருச்சே
0: பூலோகம்.

0: 2015 வெளிவந்த திரைப்படம், யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க?
1: ஜெயமுருகன் நடிச்சிருக்கேன் மேடம். ஸ்ரீகாந்த்.
0: ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரா? இசையமைச்சிருப்பாரு ஸ்ரீகாந்த் தேவா. அப்புறம் அவ்வளோதாங்க, விட்டுருங்க என்னைய அப்படின்றீங்க, ஆனாலும் விட முடியாது. இந்த திரைப்படத்துக்கு கதை எழுதியவர் யார்?
2: நல்லா கதை எழுதுவார்.
0: ஆமாம், அவர் ஒரு எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர்.
2: இருங்க, கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பதிலை சொல்கிறோம், சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணே.
0: க்ளூ கேட்பீங்கல்ல, கேட்கறதுக்கு முன்னாடி க்ளூ கொடுத்துர்லாம்ல, தாராளமாக ஏராளமாக
2: யோசிக்க விடாமல் பேசுவாங்களாம்.
0: என்னங்க நீங்களா பேசிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, காது வேற கேட்க மாட்டேங்குது.
2: வயசானாலே இது ஒரு தொந்தரவுங்க.
0: சரிங்க,
2: சொல்லுங்க.
0: நன்றிங்க. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி மேட்டுப்பட்டி செல்வராஜ் பேசுறாங்க.
0: செல்வராஜ் ஐயா,
3: சொல்லுங்க.
0: இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்தோம், அந்த பாடல் பூலோகம்னு சொன்னாங்க, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. 2015 வெளிவந்த திரைப்படம்னு சொல்லிட்டாங்க.
2: ஒன்னே ஒண்ணுதான் சொல்லல,
0: பூலோகம். இந்த திரைப்படத்திற்கு வசன எழுத்தாளர் யார், அதாவது கதை எழுதினவங்க, இந்த திரைப்படத்துக்கு வசனம் எழுதினவங்க யார்?
3: சினேகனா.
2: சினேகனா,
3: சினேகன்.
0: சரிங்க, அப்படியே நெஞ்சே வலிக்குதுங்க.
2: என்னென்ன ஒரு அழகான பாடல்கள்லாம் பாடலாம். சினேகன் கொடுத்துருக்காரு. கதை எழுதினாலும் சந்தோஷம் தான், இந்த திரைப்படத்திற்கு அவர் எழுதல.
0: அடுத்த நேயர், சரி நம்மளே பதில் சொல்லிடலாம்.
2: கண்டிப்பாக
0: இந்த திரைப்படத்துக்கு வசனம் அதாவது வசனம் கதை இரண்டும் சேர்ந்து எழுதுன ஒரு எழுத்தாளர் அவர் யாரு அப்படின்னா, எஸ்பி ஜனநாதன். எஸ்பி ஜனநாதன் இயற்கை திரைப்படத்தோட இயக்குனரும் கூட. இவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரே ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாரு, புறம்போக்கு என்கிற பொது உடைமை. எஸ்பி ஜனநாதன்.
2: பாடல் யாருக்கு தரணும் இப்ப?
0: பாடல் நமக்கே நமக்கு கொடுத்துக்கலாம். பாடல்
2: வருது, பாடலை கொடுங்கப்பா.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டும் சினிமா கொட்டகை மீண்டும் கேட்கலாம். எதிர்வரும் சபை மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
6: சசிரேகா, குமரகுரு,
5: லட்சுமி நாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கொடுத்தாங்க அந்த ஒரு மணி நேரமும் அனீஸ் ஆர் சுந்தரராஜன். அழைப்புகளை ஒருங்கிணைச்சாங்க கலைவாணி. கணினியின் கைவண்ணம் கொடுத்தார் எம் சிக்கந்தர் ராஜா.
6: கோடை பெண்மலை 100.5 லினி காற்றலையில் கவி தூரிகையால் இசைவர்ணம் பூச காத்திருக்கிறது. சித்திர செவ்வானம் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சி தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக்கே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை.

மெதுவாய் மலர்ந்து அழகாய் நகர்ந்து மாலை பொழுதை நெருங்கிவிட்டது இந்நாள். மாலை பொழுது என்றாலே தெஞ்சலும் அமைதியும், அமைதியின் நடுவே பறவைகளின் சத்தமும் சிவந்த வானமும் என ரம்யமாகத்தான் இருக்கும். ரம்யமான இந்த மாலை பொழுதை இடைக்கால மெட்டுகளோடு இணைத்து விடுவோம் இசை கொண்டு. நம் கோடை பன்மலையின் 105 சித்திர செவானத்தோடு இனிய வணக்கம் நேர்களே.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 17+ UG கோர்சஸ், 9+ PG கோர்சஸ், 5+ PhD கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு.
3: தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர்வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி மதுரை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

மாலை பொழுது இசை கேட்டு ரசிப்போம். கோடை பன்மலையின் 105 சித்திரச்சவானம். தோப்புக்குள் வந்து சேதி சொன்னது குயில். சேதி கேட்ட இதயம் மொத்தமாய் அடைக்கலம் புகுந்தது மாமன் இதயத்திற்குள். தொடுத்து வைத்த மாலையும் உரசி கொண்டிருக்கும் சேலையும் அவனுக்காய் என்றதும் இன்னும் அழகாய் தோன்றுகிறது.

செந்தாளம் பூவாய் வனம் வீசுபவள் மன்றாடி கேட்கின்றான் சிறு தழுவல் வேண்டும் என்று. அதுவும் அவள் இதயத்தோடு என்கின்றான். விழிகள் தழுவ காதல் முளைத்த பின் இதில் பிரிவென்று ஏதேனும் உண்டா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நீங்க சொந்தமா டாக்ஸி வாங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே டாடா எக்ஸ்பிரஸ் டிய புக் பண்ணிக்கங்க. செடான் செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இதுல தான் இருக்கு. சிஎன்ஜி செக்மெண்ட்லயே அதிக பூட் ஸ்பேஸ் கொடுக்கிற நிறுவனம் நம்ம டாடா தான். டூயல் சிஎன்ஜி டேங்க் என்பதால அதிக ஃபியூல் கெபாசிட்டி மற்றும் அதிக மைலேஜ். லாபகரமான டாக்ஸிக்கு டாடா எக்ஸ்பிரஸ் டி தான் கிங்கு. புக்கிங் அண்ட் வெயிட்டிங் பீரியட் இல்லாம உடனடியா வண்டியை டெலிவரி எடுக்க அருகில் உள்ள டாடா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

நெஞ்சுக்குள் மழை மின்னல். மெல்லிய அவள் புன்னகை மலர நெஞ்சுக்குள் மழை மின்னல் வராமல் இருப்பது எப்படி? மல்லிகை மொட்டின் புன்னகையும் மார்கழி மாதத்தின் பனியின் குளிர்ச்சி விழிகளில் கொண்டவள் வெட்கத்தில் கண்ணம் சிவந்து நிற்கின்றாள். மனதின் அத்தனை ராகமும் இசைக்க இதயங்கள் இணைகின்றன. இதற்கு ஈடான சொர்க்கம் ஏதேனும் உண்டா என்று கேட்டால் இல்லை. Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். வியந்து போகிறேன், தென்றல் திகைத்து போக, திங்கள் காணாமல் போக, முழுதாய் மலர்கிறது வானில் காதல். இந்த காதல் மட்டும் காணாமல் போவதே இல்லை.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

ஊரடங்கி போனாலும் உலகம் சுற்றி அடங்கினாலும் வான் கீழே இறங்கினாலும் சில காதல்கள் மட்டும் எப்படி முளைத்ததோ அப்படியே இருக்கும். உலகம் காணாமல் போனாலும்

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: திருச்சி சாரதாஸ்.

0: நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 21, வள்ளியின் சாபம் தொடர்ச்சி. இளவரசனை தூண்டிவிட்ட வழக்கில் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது நரசிம்ம சக்கரவர்த்திக்கு கடிதம் ஒன்று வந்தது. உடனே அவர் பொன்னனையும் வள்ளியையும் பிறகு கவனித்துக் கொள்வதாக சொல்லி இப்போது நீங்கள் கிளம்பலாம் என்றார். இனி சக்கரவர்த்தி அவர்கள் வெளியேறிய திசையை பார்த்த வண்ணம், நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன் இந்த வள்ளியை போல் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அது இருக்கட்டும் அப்பா, ஏதோ ஓலை வந்ததே, அது என்ன என்று கேட்டாள் குந்தவி. போலி சிவனடியாரை பற்றி இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா, உண்மையான சிவனடியார் இப்போது வருகிறார். நகருக்கு வெளியே சென்று அவரை நாம் எதிர்கொண்டு அழைத்து வர வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. அவர் யார் அப்படிப்பட்ட உண்மையான சிவனடியார்? அப்பா, ஒருவேளை நமது அப்பர் பெருமானோ? அவரை பற்றி அன்று கொஞ்சம் அபச்சாரமாக நினைத்தேன். அடிகளை மறுபடியும் தரிசித்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாள் குந்தவி. குழந்தையாகிய நீ அபச்சாரமாக நினைத்ததனால் அவருக்கு என்ன குறைவு நேர்ந்து விட போகிறது? எப்போதும் சிவானந்தத்திலே திளைத்திருக்கும் மகானவர். கொஞ்சங்கூட அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். குழந்தாய், இப்போது வரப்போகிறவர் அப்பர் பெருமானல்ல, பரஞ்சோதி அடிகள் என்றார் சக்கரவர்த்தி. யார்? உங்களுடைய பழைய சேனாதிபதியா? உங்களுடன் வாதாபிக்கு வந்து புலிகேசியை வெல்ல உதவி புரிந்தவரா என்று கேட்டாள் குந்தவி. அவர் உதவி புரியவில்லை குந்தவி, அவர்தான் புலிகேசியை வென்றவர். புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல் கிளம்பிய சளுக்கர் படைகளை துவம்சம் செய்தவர் அந்த மகாவீரர்தான். இப்போது அறையில் உடுத்திய துணியுடன் விபூதி ருத்ராட்சதாரியாய் ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு வருகிறார். தமது பெயரை கூட அவர் மாற்றிக்கொண்டு விட்டார். சிறு தொண்டர் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார் என்றார் சக்கரவர்த்தி. அவர் ஏன் சேனாதிபதி பதவியை விட்டார்? அவருக்கு ரொம்ப வயதாகிவிட்டதா என்று குந்தவி கேட்டாள். இல்லை, அவருக்கு அப்படி ஒன்றும் வயதாகவில்லை. அவர் சேனாதிபதி பதவியை விட்ட காரணத்தை இன்னொரு சமயம் சொல்கிறேன், இப்போது அவர் வரும் நேரம் ஆகிவிட்டது என்றார் சக்கரவர்த்தி. பிறகு, குந்தவி, பரஞ்சோதியுடன் கூட அவருடைய தர்மபத்தினியும் யாத்திரை செய்து வருகிறார். அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வரலாம், நீயும் வருகிறாயா என்று கேட்டார். அவசியம் வருகிறேனப்பா, அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எத்தனையோ நாளாக ஆசை என்றாள் குந்தவி. அத்தியாயம் 21, வள்ளியின் சாபம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 22, சிறு தொண்டர். நன்றி நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 105 சித்திர ஜவானம். நேர்களே, இன்று 12:10 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம் இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுடன்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.
1: மா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மாலை தென்றலை இசை கொண்டு இணைத்தது நம் கோடை பன்மலை 100.5 சித்திரச்சவானம். மீண்டும் ரசித்து மகிழ்வோம். நாளை மாலை 5 மணிக்கு வரும் நிகழ்ச்சி கதம்ப மலர்கள். முன்னதாய் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில்.
2: ஜெய ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர ஹர சங்கரா.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் இது 28வது தலமாகும். வேதமே மலையாய் இருப்பதால் இத்திருத்தலம் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள். மலைமேல் ஒரு கோவிலும் ஊருக்குள் ஒரு கோவிலும் உள்ளன. இவை முறையே திருமலை கோவில், தாளக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கழுகுகள் பூசித்து பேறு பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்று பெயர் ஏற்பட்டது. முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன் பிரசண்டன் என்னும் இரு கழுகுகளும், இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயு என்னும் கழுகுகளும், மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழுகுகளும்

நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி என்னும் கழுகுகளும் முறையே வழிபட்டு பேறு பெற்றன. மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் இரண்டு கழுகுகள் வந்து உணவு பெற்றுச் செல்கின்றன. மலைக்கோவிலில் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரிலும், தாளக்கோவிலில் இறைவன் பக்தவத்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் குடிகொண்டுள்ளனர். ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும், அவற்றுள் அதர்வண வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் என்றும் தலபுராணம் விவரிக்கிறது.

0: மலை சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 500 அடி உயரம் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது. மலை மீது ஏறி செல்ல நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் உள்ளன. மூலவர் வாழை பூக்குருத்து போன்று சுயம்பலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடனும், அம்பாள் சொக்கநாயகி என்ற பெண்ணின் நள்ளாள் அம்மை என்ற பெயரிலும் எழுந்தருளியிருக்கின்றனர். மலைமேல் உள்ள வேதகிரீஸ்வரர் கருவறையில் அனைத்து தெய்வங்களும் உள்ளனர். ஈசனை இந்திரன் பூஜிக்கும் தலம் இது. இந்திரன் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சன்னதியில் நுழைந்து இறைவனை வலம் வந்து பூஜித்து விட்டு செல்வதாக ஐதீகம். இதற்கு ஏற்றாற்போல் கோவில் விமானத்தில் ஒரு துவாரம் உள்ளது. அதன் வழியேதான் இந்திரன் இடி உருவில் வந்து செல்வார். இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதில்லை. தாள கோவில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 4 புறமும் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது. ஆலயம் 3 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. இக்கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரெதிரே ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. இடதுபுறம் 16 கால் மண்டபம். இதிலுள்ள தூண்களில் அழகிய சிற்பங்களும் உள்ளன. கிழக்கிலுள்ள ராஜகோபுரத்திற்கு நேரே உள்ள தெருவின் மறுகோடியில் மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தம் உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறக்கின்றது. இவ்வாறு கிடைத்த சங்குகள் தாள கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்த போது இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2 நீராழி மண்டபங்களும் நீராடுவதற்குரிய படித்துறை மண்டபமும் உள்ளன. சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி மலையை கிரிவலம் வருபவர்களின் நோய்கள் யாவும் நீங்கும் என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடைமலையில் குதூகலம் பாடும் பறவையினங்கள், மெல்லிய பூக்களின் நறுமணத்தோடு கோடை பண்பலை 1:05 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம் ஒளியேற்றும் சிந்தனை.
2: கோடை பண்பலை 1:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: சொல்ற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. உவே சாமிநாதர் அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கட்டுறதான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து கலைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர

0: சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்து எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாரான், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம், அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் அந்த ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரன் கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான், கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது, கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க, பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க, அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில்

0: தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதி உடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கூட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் சிஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர்

0: பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வீசும் காற்றில் அசைந்தாடி இசைபாடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

காற்றலையில் மலர்ந்து மனம் பரப்பியது இன்றைய கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

கோடைப்பண்பலின் 1.5 இனி நேயர்களின் குரல் பதிவு பதிவு செய்யும் விருப்ப பாடல்களை ஆசையிலொரு குக்கு நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார் லக்ஷ்மி.

இசைக்கும் பாடல்களை துடிக்கும் இதயங்களின் விருப்பத்தில் இணைப்போம். உழைப்பு, கஷ்டம், கவலை, வருத்தம் எதுவா இருந்தாலும் மனசு டக்குன்னு கேட்க நினைப்பது பாடல் தாங்க. அந்த பாடலை பிடித்த நேரத்தில் நம் பண்பலை 100.5 கேட்க ஆசையில் ஒரு குக்கு. இரவு வணக்கம் நேர்களே, உங்களுடன் லக்ஷ்மி.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் ரங்கநாதன் ஜி. வாழ்க வளத்துடன், என்றும் நலத்துடன். என்னுடைய விருப்ப பாடல் தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா குமரிகள் கூட கூட்டமும் கூட என்ற பாடலை வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.

0: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைவும். இது நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ ஆசையா பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
2: வணக்கம் கொடையப்பம், கரூர் பழனியப்பா நகர்லேருந்து ஜானகி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நினைத்தால இணைக்கும் படத்திலிருந்து அழகாய் பூக்குது. நன்றி.

0: இரவு பொழுதை நேய உள்ளங்களின் விருப்ப பாடலோடு இணைப்போம். இது நமக்குடைய பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: வணக்கம் கோடை பன்மலை, என்னுடைய பெயர் வனிதா, ஈரோடு மாவட்டம் கோவையிலிருந்து. படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடல் மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன். நன்றி, வணக்கம்.

கோவை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைவோம். இது நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நேர்களோட விருப்பப்பாடல் எல்லாம் வளம் வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேய.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நரிக்கல்பட்டியிலேருந்து அருண் பேசுகிறேன். எனக்கு தாஜ்மஹால் படத்திலேருந்து சொட்ட சொட்ட நினைந்த தாஜ்மஹால் பாடல் வேணும். நன்றி.

0: விரும்பிய பாடலை விரும்பிய தருணத்தில் கேட்டு ரசிக்க இது நம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியை இனிதே தொகுத்து வழங்கும் லக்ஷ்மி சகோதரிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். எனது விருப்ப பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்தில் பூக்கள் பூக்கும் தருணத்தை விரும்பும் மதுரை KSK ஆனந்தம், திவ்யாராணி, லயா சங்கீதா. நன்றி, வணக்கம்.

0: நேயர்களின் விருப்பப்பாடலை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ யாரோட குரலோடு கேட்க போகிறோம்?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். தாஸ் என்ற படத்தில் சக்கப்போடு போட்டானே என்ற பாடலை கேட்க விரும்பும் நேயர் பழனிவட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். நன்றி.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம், சமச்சீர், உர, பயன்பாடு. சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள், நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்க இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது ஈரோடு சத்தியமங்கலம் ஹர்ஷா அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு விடுகதை வண்ண தூரிகை, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றில், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது.

0: கேட்டு ரசிப்போம். இது கொடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ இனிப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை பண்பலை 100.5 இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்குள் இணைவது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித். படம் தித்திக்கிதே. பாடல் மைனாவே மைனாவே என் கனவில் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

0: இதே மகிழ கேட்டு ரசிப்போம் நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கொடை பன்மலை நூறு பிள்ளை ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ இனிப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: இனிய நிகழ்ச்சிகள் அள்ளித்தரும் நம் கோடைப்பன் படைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன். படம் வெற்றிவேல், பாடல் உன்ன போல ஒருத்தர. நன்றி, வணக்கம்.

நுகர்வோர் அறிவிப்பு: கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை

0: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கூட வந்துட்டோம். நிறைய நேர்கள் நிறைய விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நிறைவான பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா,
1: ஹாய் கோடை எஃப்எம், ஐம் ரூபியா பானு ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் ஸ்னேகிதனே ஃப்ரம் அலைப்பாயுதே.

0: செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ், சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 1.5

விதையின் வளர்ச்சி விருட்சமாய், கதையின் வளர்ச்சி காட்சி அமைப்பாய், அரும்புகளின் வளர்ச்சி புன்னகைக்கும் பூக்களின் நறுமணமாய், மாணவர்களின் வளர்ச்சி ஒரு நாட்டின் பண்பாட்டின் வடிவமைப்பாய் என கூறி உற்சாகமாய் மாணவர்களோடு விளையாட காத்திருக்கிறது கூடை பண்பலை நொறுப்பிழியைந்தில் இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் வரலாம். 24 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: Vitamin A, D, E, K, Sakukuludan, Mr. Gold Refined Sunflower Oil. Yella Mr. and Mrs. Sakukuludan, Mr. Gold.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் சமச்சீர் உற பயன்பாடு. சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள், நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்க இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது ஈரோடு சத்தியமங்கலம் ஹர்ஷா அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு விடுகதை வண்ணத்து உரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், வாங்க வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னமா
0: ஆதி ஆதி ஆதி மட்டும் தான் கேக்குது, முழு பேர்
1: என்ன?
0: அக்கா சரி, ஆதி சரி, ஒரு கொஞ்சம் பொறுமையா பேர் மட்டும் கரெக்டா சொன்னா நம்ம விளையாடலாம், சரியா? இந்த பாருங்க, ஹாலோவா கேக்குதே, வானொலி பக்கத்துல இருக்கீங்களா? சரி, நம்ம விளையாடலாம், எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, சரியா? உங்களுக்கான விளையாட்ட நான் நெகிழ், நான் என்ன சொல்றனோ அதை அப்படியே திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். என்ன வகுப்பு படிக்கிறீங்க ஆதித்? எந்த வகுப்பு போக போறீங்க? கேக்கல.
1: 7ஆம் வகுப்பு.
0: 6 முடிஞ்சு 7க்கு போறீங்களா? 7 முடிஞ்சு சரி, வாழ்த்துக்கள் தங்கம், விளையாடலாமா? மழை பிடிக்குமா? மழை பிடிக்குமா? மழை பெய்யும்ல, அந்த மழை பிடிக்குமா அல்லது காய்கறி பிடிக்குமா? எதில் உங்கள் சாய்ஸ், இந்த ரெண்டில் எது வேணும், காய்கறியா மழையா? மழை. சரி, மழைக்கான நாணைகளே உங்களுக்கு சொல்லிடலாம். டம டமன்னு இடி இடிக்க, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்ட, சடசடன்னு மழை வர, குளுக்குளுன்னு காத்தடிக்க, கோடை காலம் கொஞ்சம் குளிர்காலமானது. இன்னொரு தடவை சொல்லலாமா? டம டமன்னு இடி இடிக்க, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்ட, சடசடன்னு மழை வர, குளுக்குளுன்னு காத்தடிக்க, கோடை காலம் கொஞ்சம் குளிர்காலமானது. இருங்க இருங்க இருங்க தங்கம், ஆதித்து என்ன தெரியுமா நீங்க வச்சுக்கணும் மனசுல, ஃபர்ஸ்ட் இடி இடிக்குது, அடுத்து வந்து மின்னல் வெட்டுது, அதுக்கப்புறம் மழை வருது, அதுக்கப்புறம் காத்தடிக்குது, அதுக்கப்புறம் என்னது கோடை காலம் குளிர்காலம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், சரியா? வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்துடும். நான் சொல்கிறத இன்னொரு முறை காதில் வாங்கி மனசில் வச்சுட்டு திரும்ப சொல்லணும், சரிங்களா ஆதித்? டம டமன்னு இடி இடிக்க, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்ட, சடசடன்னு மழை வர, குளுக்குளுன்னு காத்தடிக்க, கோடை காலம் கொஞ்சம் குளிர்காலம் ஆனது. என்ன, எப்படி மின்னல் வெட்டுச்சு? மின்னல் எப்படி வரும், கோடா தானே வானத்தில் வரும் பளிச்சுன்னு? அப்புறம் என்ன, டம டமன்னு இடி இடிக்க, பளிச்சு பளிச்சுன்னு மின்னல் வெட்ட, சடசடன்னு மழை வர, குளுக்குளுன்னு காத்தடிக்க, கோடை காலம் கொஞ்சம் குளிர்காலம் ஆனது. சரி ஆதித், வீட்டில் இன்னொரு முறை வந்து நீங்களே எழுதி பாருங்க, ஏதாவது 4 வார்த்தைகள் தொடர்ந்து எழுதிட்டு அதை அப்படியே காதில் மனசில் வாங்கி, காதுக்குள்ளே வச்சு மனசுக்குள்ளே வாங்கி

0: திரும்ப சொல்கிறதுக்கு மாதிரி பாருங்கள். வீட்டில் அம்மாவோட துணையாவோ அல்லது யார் வீட்டில் துணைக்கு இருக்கா, அப்பா அந்த மாதிரி யார் இருக்காங்க, அக்கா, இப்படி ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது பயிற்சி ஆகிடும், சரிங்களா? வாழ்த்துக்கள் தங்கம். உங்களுக்காக பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையா இதிலிருந்து. ஆதித்ய எந்த ஊர்
1: சொன்னீங்க?
0: என்னம்மா? திருப்பூர் காங்கேயம். சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையா இதிலிருந்து.

0: இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன தங்கம்? புளிச்சாவா? இப்படியா பேர் வச்சாங்க? புளிச்சா அப்படின்னா சுபிக்ஷா. சுபிக்ஷா எவ்வளோ அழகான பேர். ஏன் தங்கம் சுபிக்ஷா? அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? சரி, இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் இதெல்லாம் கேட்டுக்கலாம், அப்புறம் அம்மாவை பேசிக்குவோம். சுபிக்ஷா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? மூலனூர். எந்த ஊரில் இருக்கு? தாராபுரத்தில் இருக்கா? சரி சுபிக்ஷா, அம்மா பேர் என்ன தங்கம்?
1: அம்மா பேர் கிருத்திகா.
0: கிருத்திகா? கிருத்திகா அம்மா, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள். நானும் சுபிக்ஷாவும் இன்னைக்கு விளையாடணும், சரிங்களா? நீங்கள் நாங்கள் விளையாடுறத பார்த்து கேட்டு ரசிங்க, சரிங்களா? ம். குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை கவனிப்பாங்களா, என் கூட விளையாடுவாங்களா, சரிங்களா? ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது, மன்னிச்சுக்கோங்க. சுபிக்ஷா, நம்ம ஆடத் ஆரம்பிப்போமா? விளையாடலாமா? பயமா இருக்கா? கொஞ்சமாவா நிறையவா? கொஞ்சமா பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அழுக தோணுதே, என்ன பண்ணலாம்? சுபிக்ஷா, கொஞ்சமா பயமா இருக்கு சொன்னீங்க, எனக்கு நிறைய பயமா இருக்கே. சரி, நம்ம நல்லா விளையாடலாம், பயம்லாம் விட்டுடலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அக்கா ஒரு அத்தை இப்படிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னை நினச்சிக்கணும், சரியா? பயம் போயிடுச்சா? சரி, உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு, விளையாடலாமா? எப்படி விளையாடுறது சிக்கு புக்கு? சரி பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலையும் ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் சொல்லணும், மூணாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும், நாலாவது கேள்விக்கு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். இப்படி கோர்த்து விளையாடணும், அதனால தான் இதுக்கு பேர் சிக்கு புக்கு, சரிங்களா தங்கம்?
1: சரிங்க,
0: விளையாடலாம். சுபிக்ஷா தயாரா? சரி, ஆங்கில மாதங்களில் ஒன்று. மாதங்களில் ஒன்று.
1: ஜனவரி.
0: தமிழ் மாதங்களில் ஒன்று.
1: சித்திரை.
0: எப்படி இப்படி நேரா சொல்றோம், என்ன சொன்ன உங்ககிட்ட எப்படி விளையாடணும்னு சிக்கு புக்கு?
1: ஜனவரி சித்திரை.
0: அது பூக்களில் ஒன்று. ரோஸ். ரைட்டா?
1: மல்லிகை.
0: ஜனவரி
1: சித்திரை மல்லிகை.
0: சரி, ஊர் பெயர்களில் ஒன்று உங்களுக்கு பிடித்தது, உங்களுக்கு பிடிச்ச ஊர் பெயர் ஒன்று சொல்லுங்க.
1: மூலனூர். ஜனவரி சித்திரை மல்லிகை மூலனூர்.
0: திசைகளில் ஒன்று. என்னாச்சு திசை? எட்டு திசை இருக்குமே.
1: ஜனவரி சித்திரை மல்லிகை மூலனூர் வடக்கு.
0: அழகா சொல்லிட்டீங்க ஏன் தங்கம்? சுபிக்ஷா, பயமா இருந்துச்சா? எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன் சொல்லுங்க? ஏன் எனக்கு பயமா இருந்துச்சு தங்கமயில? தெரியலையா ஏன் பயமா இருந்துச்சுன்னா, நீங்க நேரா பதில் சொன்னீங்க ஃபர்ஸ்ட், அப்படிதானே? இல்லை எப்படின்னா, முதல் கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கும் ரெண்டாவது கேள்விக்கும் சேர்த்து சொல்லணும், அப்புறம் கொஞ்சம் கவனமாயிட்டீங்க. ஆ, அழகா விளையாடுன செல்ல குட்டிக்கு. அருமை தங்கம், சுபிக்ஷா, அழகா விளையாடுனீங்க.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கே ருதிச்சந்திரன்.

0: என்ன பேர் சொன்னீங்க தங்கம்?
1: ருபிக்ஷன்.
0: சுபிக்ஷன் இல்லை, ருபிக்ஷன். உங்களுக்கு முன்னாடி பேசின பாப்பா சுபிக்ஷா, நீங்க ருபிக்ஷன். சரி, விளையாடலாமா? ருபிக்ஷன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டத்தில்.
0: நாமக்கல்ல இருந்து?
1: கலெக்டர் ஆபீஸ்ல.
0: ஓ, நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருந்து பேசுறீங்க. சரிங்க தங்கம், இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா நாணைகள்? உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறோமோ அதை திருப்பி அப்படியே சொல்லிடணும். ருபிக்ஷன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க? சரி, விளையாடலாமா? நேற்று பார்த்த ரோஜா மொட்டெல்லாம் இன்னைக்கு பூத்து நிற்குது, என்ன பார்த்து? இன்னொரு முறை சொல்லிடுறேன், காதில் வாங்கி மனசில் வச்சு திரும்ப வாய் வெளியே சொல்லிடணும், சரியா? நேற்று பார்த்த ரோஜா மொட்டு எல்லாம் இன்னைக்கு பூத்து நிற்குது, என்ன பார்த்து?
1: நேற்று பார்த்த ரோஜா மொட்டு எல்லாம் என்னை பார்த்து இன்னைக்கு முட்டுது.
0: என்ன தங்கம் சொல்கிறீங்க? நிறைய வரிகள் மாற்றிட்டீங்க, சரியா? நீங்களா சொல்லணும், அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒளறிடுவீங்க இந்த மாதிரி. அதுக்கு தான் முதல் பாப்பா பேசும்போதே நான் சொன்னேன், நீங்கள் நான் மட்டும் விளையாடுவோம் அப்படின்னு. சரிங்களா, அப்பா அம்மாலாம் வேடிக்கை பார்க்கலான்னு. ஒன்றும் இல்லை தங்கம், நான் என்ன சொல்கிறனோ அதை வாங்கி காதில் வாங்கி அப்படியே சொல்லிடுங்க, சரியா? நேற்று பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம் இன்னைக்கு பூத்து நிற்குது, என்ன பார்த்து?
1: நேற்று பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம்
0: இன்னைக்கு
1: நான் பார்த்த
0: நான் பார்த்தவா. என்ன தங்கம் சொல்கிறீங்க?
1: என்னை பார்த்து பூக்குது.
0: உங்களை பார்த்து பூத்துருச்சா? அப்படியா? ஏன் தங்கம்? அதாவது என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தேன் ரோஜா மொட்டு, மொட்டை இருந்துச்சு, நிறைய மொட்டு இருந்துச்சு, அதுதான் ரோஜா மொட்டு எல்லாம், சரியா? பண்மையில் இன்னைக்கு எல்லாமே பூத்துருச்சு, என்ன பார்த்து? அவ்வளோதான். நேற்று பார்த்தேன் மொட்டை இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தேன் பூத்துருச்சு, என்ன பார்த்து? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட், சரியா? இப்போ சரியா சொல்லலாமா? இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு சொல்கிறீங்க, சரியா? நேற்று பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம் இன்னைக்கு பூத்து நிற்குது, என்ன பார்த்து?
1: நேற்று பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம் இன்னைக்கு பூத்து என்ன பார்த்து?
0: இன்னைக்கு பூத்து என்ன பார்த்து? என்ன
1: பார்த்து பூத்து நிற்குது.
0: அப்படி சொல்லுங்க, அழகாக சொல்லிட்டீங்க தங்கம். இன்னொரு முறை சொல்லலாமா? சொல்லுங்க. அப்படியா? இப்படியா இருக்கு? இன்னொரு முறை சொல்றேன், கரெக்டா சொல்லிடுங்க, சரியா? நிறைவான வாய்ப்பு உங்களுக்கு. நேத்து பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம் இன்னைக்கு பூத்து நிக்குது, என்ன பார்த்து?
1: நேத்து பார்த்த ரோஜா மொட்டி எல்லாம் பூத்து நிக்குது, பார்த்து.
0: இன்னைக்கு மட்டும் காணாம போயிடுச்சு, அப்படித்தானே?
1: இன்னைக்கு மட்டும் காணாம,
0: நான் சொல்றத நீங்க அப்படியே சொல்றீங்களா? சரிங்க தங்கம், உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை இன்னொரு பிள்ளையே இதிலிருந்து.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மனவ செல்வம் வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, நாமக்கல் மாவட்டம், பிரசாத், மோகனூர் பிரசாத்.
0: மோகனூர், நாமக்கல், மோகனூர் பிரசாத். ஊதா சொல்வீங்களா பிரசாத்? நல்லா பேசுவீங்களா? சரி பிரசாத், உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு, விளையாடலாமா? சரி, சிக்கு புக்கு எப்படி விளையாடணும் அப்படின்னா, முதல் கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சேர்த்து விளையாடணும், மூணாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில் அப்படி சொல்லணும். நாலாவது கேள்வி நான் கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில், நாலாவது கேள்விக்கான பதில் இப்படி சேர்த்து சொல்லணும். சரிங்களா?
1: சரிங்க.
0: விளையாடலாமா? தயாரா? குழப்பம் இல்லையே பிரசாத்? சரி. பச்சை நிற பறவை.
1: கிளி.
0: கருப்பு நிற பறவை.
1: கிளி, காக்கா.
0: வெள்ளை நிற பறவை.
1: கிளி, காக்கா, கொக்கு.
0: நீரில் நீந்தும் பறவை.
1: கிளி, காக்கா, கொக்கு, வாத்து.
0: நீரிலும் நிலத்திலும் வாழும் பறவை.
1: கிளி, காக்கா, கொக்கு, வாத்து,
0: கோழியா? நீர் கோழி வேணா வச்சுக்கலாமா? அது நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் அப்படித்தானே? சரி, இப்போ எல்லாம் சேர்த்து சொல்லிடலாம் முதல்ல இருந்து.
1: கிளி,
0: காக்கா,
1: கொக்கு, வாத்து, நீர்கோழி.
0: ரொம்ப அழகாக விளையாடுனீங்க பிரசாத். உங்களுக்காக பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இருந்து.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற காங்கேயம் ஆதித், தாராபுரம் சுபிக்ஷா, நாமக்கல் ருபிக்ஷன், நாமக்கல் பிரசாத், அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகள். முயற்சித்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்கள். கோடை பண்பலை நூறுபள்ளி ஐந்தில் மீண்டும் கேட்கலாம். இளமை பேசுகிறது. நாளை இரவு 8 மணிக்கு பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க காத்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் செங்கல் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளான ஈரோடு பவானி எம் சின்னசாமி மற்றும் ஈரோடு சினியம்பாளையம் ஆர் முருகவேல் அவர்கள். உடன் பயணிக்கிறார் ஜோ பிரதா.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
3: எம் சின்னசாமிங்க.
2: நீங்க எந்த ஊர்?
3: ஈரோடு அருகில் பவானி.
2: உங்க பேர்? ஐயா
4: ஆர் முருகவேலுங்க.
2: நீங்க எந்த ஊர்?
4: ஈரோடு அருகில் உள்ள சினியம்பாளையத்தில் இருக்கிறேன், செக்ரட்டரி ஆக்கலாம்.
2: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கோடை பண்பலை சார்பாக உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதுலேயும் முக்கியமாக ஈரோடு மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளாக நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த செங்கல் உற்பத்தி தொடர்பாகவும் அது தொடர்புடைய உங்களுடைய சங்க நடவடிக்கைகள் குறித்தும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செங்கல் உற்பத்தி பரவலாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் செங்கல் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு வந்து செங்கல் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற நுட்பம், அந்த தொழில் பற்றி தெரியாது. அதை எங்களுக்காக கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லுங்களேன்.
3: செங்கல் உற்பத்தி நாங்கள் 33 ஆண்டுகள் அந்த ஈரோடு சேலம் நாமக்கல் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கிறேங்க.
2: சரிங்க.
3: எங்கள் சேம்பர் ஆரம்பித்தனுடைய நோக்கமே 1000 தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம். செங்கல் தயாரிப்பது விவசாயத்திற்கு ஆகாத மண்ணை எடுத்து செங்கல் அதில் களிமண் நவுட்டு இந்த மண்ணை சேர்த்து மண்ணை ஊற வைத்து ஆட்கள் மூலியமாகவோ, அதுக்கு இப்போது மிஷின் போட்டு மிஷின் மூலியமாகவோ உயர்கட் என்ற செங்கலும் தயாரிக்கிறோம். ஆட்களை வச்சு மோல்டுகள் தயாரிக்கிறோம். எங்களை செங்கலுக்கு முழுமையாக ரா மெட்டீரியல் மண்ணு தான்.

0: இப்போ நாங்கள் கண்ணால் பார்க்கும்போது செங்கல் வந்து இந்த செம்மண் வண்ணத்தில் இருக்குது. ஆனால் செம்மண் தான் ரொம்ப வளர்ச்சியான மண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படாத மண்ணை தான் நாங்கள் எடுத்து செங்கல் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படியா?
1: விவசாயத்துக்கு பயன்படாத மண்ணாங்க. விவசாய பூமியிலிருந்து மேலே ஒரு சுமாராக ஒரு 2 அடி மண் எடுக்கிறோம். விவசாயத்துக்கு கீழே வந்து எடுத்தோம்னா விவசாயத்துக்கு பாதிக்கு. நாங்கள் எடுக்கிறது சுமாராக 2 அடி மண் மேல் மண் எடுக்கிறோம். அந்த மேல் மண்ணுக்கு தகுந்த மாதிரி கழிப்பு உண்ண விட்டு ஒரு 2-3 காட்டில் கலந்து போட்டுக்குவோம். சில காட்டில் கழுப்பு, ஒரு சில காட்டில் சவுடு மண், செம்மண். இதை எடுத்து தான் நாங்கள் மண்ணை ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஊற வச்சு அந்த கல் எடுத்து தான்

0: நாங்கள் செங்கல் தயாரிக்கிறோம்.
1: சரிங்க, இப்போ எந்த மாதிரியான மண் வகைகளை நீங்கள் பெரும்பாலும் எடுப்பீங்க செங்கல் தயாரிக்கிறதுக்கு?
0: ஜல்லி இல்லாத மண், ஓடை இல்லாத மண், இவற்றை தவிர மீதி நல்ல மண்ணாக பார்த்தா நாங்கள் செங்கலுக்கு எடுப்போம்.
1: சரிங்க ஐயா, நீங்க சொல்லீங்க இப்போ மண் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க?
2: நாங்கள் வந்து கொண்டு வந்து எங்களோட இதில் தொழிற்சாலையில் வச்சு அதை வந்து சேமித்து அதை குறிப்பிட்ட காலத்துக்கு கழிச்சு அதை இதை வந்து மண்ணை அதை வெட்டி ஊற வச்சு செங்கலை தயாரிப்போம். செங்கல் வந்து அது முதல்ல பார்த்தா அந்த கலர் வந்து மண் அந்த கலரில் இருக்கு. அந்த நாங்கள் வேக வைக்கிறப்ப தான் அந்த சிகப்பாக மாறுது, மாறினா அந்த வந்து செங்கலை மாறிடுது. மீதி இருக்கிற பூமி வந்து செங்கல் மண் எடுத்ததுக்கு பிறகு அந்த பூமி வந்து சமன் செய்து விவசாயத்துக்கு வந்து நல்ல முறை செழிப்பாக வர மாதிரி நாங்கள் அதை இது பண்ணிடுறோம்.
1: ஓ சரிங்க, சரி.

0: மண்ணை எடுத்து அதை பதம் பண்ணி ஒரு பாடம் மாதிரி பண்ணி அடுப்பில் வந்து நீங்கள்
1: அதை வந்து ஆட்களை வச்சு மேனுவலாக செய்கிறோம். இன்னொன்று இன்னொரு வகை வந்து மெஷினில் இப்போ செய்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் மெஷின் வந்து வந்திருக்கு, மெஷினில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க, இப்போ ஒரு செங்கல் உற்பத்தி ஆலை நடத்தணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வேலை பார்க்கணும், எவ்வளோ முதலீடு பண்ணணும், அதை பற்றின தகவல்லாம் சொல்லுங்களேன்.
2: செங்கல் சேம்பருக்கு குறைந்தபட்சமாக ஒரு 300 பேர் தேவைப்படுவாங்க.
0: ஒரு ஆலையை வேலை பார்க்கறதுக்கு 300 பேர் தேவைப்படுவாங்க.
2: அதாவது செங்கல்

0: அந்த செங்கலை எடுத்து சேம்பரில் வைக்கிறதுக்கு, அதை ஸ்டாக் வைக்கிறதுக்கு, அந்த செங்கலை எடுத்துகிட்டு போய் பார்ட்டிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சுமாராக ஒரு 300 பேர், ஒரு 250 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம், சுமாராக 300 பேர் ஒரு செங்கல் சூழலில் இருந்தாங்கன்னா அந்த தொழிற்சாலை பெரிய லெவலில் பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த தொழிலில் மாற்றங்கள்லாம் வந்திருக்கா?
0: நிறைய மாற்றம் வந்திருக்குங்க. அன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லேபர் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். செங்கல் அறுக்கிறதுக்கு நாங்கள் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் இப்படி சென்று தான் ஆட்களை கூட்டிகிட்டு வருவோம். அந்த ஆட்களை வச்சு தான் நாங்கள் ஒரு 30 வருஷமாக பண்ணுறோம். இப்போ நான் வந்து 42 வருஷமாக அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், செங்கல் தொழில். அன்றைக்கெல்லாம் ஆள் வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆளுங்களுடைய லேபருடைய எல்லாம் கொஞ்சம் வருவாங்க, அட்வான்ஸ் வாங்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேம்பருக்கு இன்னொரு சேம்பருக்கு போவாங்க. இப்போ நாங்கள் ஈரோட்டில் கூட்டிகிட்டு இருந்தோம்னா சென்னைக்கு போவாங்க. ஒரு பக்கம் வேலைக்கு மாற்றி மாற்றி போய் பல சிரமங்கள் அனுபவிச்சோம். நாங்கள் ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான வீடு கட்டி, பசங்களுக்கு கல்வி வசதி பண்ணி, அவங்களுக்கு மருத்துவ வசதி பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்கோம். அப்படி கொடுத்துமே ஆட்கள் டிமாண்டுன்னா அவங்க ஒரு பக்கமாக செய்ய மாட்டாங்க. நாங்கள் வந்து ரெண்டாவது என்ன பண்ணால், கொஞ்சம் கொஞ்சம் மிஷின் கொண்டுட்டோம். இப்போ ஃபேக்டரியில் கொஞ்சம் மிஷின் போட பாதிக்கு பாதி ஒரு 50% மிஷினுக்கு வந்துட்டோம். மிஷினை வச்சு பாதி பண்ணுறோம், லேபர் வச்சு இன்னும் பண்ணிக்கிட்டோம்.

0: இப்போ இன்றைக்கி வந்து கட்டுமான தொழிலில் செங்கலுக்கான தேவை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: கட்டுமான பொருளில் தேவை ஓரளவுக்கு இருக்குதுங்க. தேவை எங்களுக்கு உற்பத்தி பண்ணுற அளவுக்கு செங்கல் போயிட்டு தான் இருக்குது. உற்பத்தி எங்களுக்கு குறைச்சிருக்கிறோம். பழைய உற்பத்தி நாங்கள் இப்போ பண்ண முடியல. மண் பிரச்சனை, ஆட்கள் பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சது 50% ப்ரொடக்ஷனே குறைஞ்சிருக்கு. அன்றைக்கு நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னே பண்ணின செங்கல் உற்பத்திக்குமே இன்னைக்கு பண்ணுறதுக்கு நிறைய குறைஞ்சிருக்கு.
0: சரிங்க, இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால இந்த ரெடிமேடு கல்லெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. முன்னாடிலாம் வீடு கட்டணும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் 1-6 மாதமாக தான் ஆகும். இன்னைக்கு வந்து 10-15 நாள்லேயே இந்த ரெடிமேடு கற்களை வச்சு கட்டிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை?
1: ரெடிமேடு கல் வச்சு கட்டுறாங்க சார். ரெடிமேடு கல் கட்டும்போது இப்போ நாங்கள் தொழில் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கள் செங்கல் தான் நல்லாயிருக்கு, அதில் தான் வீட்டுக்கு கூலிங் வரும்னு சொல்லுவோம். உண்மையாலுமே அந்த காலத்தில், சிந்து நதி காலத்தில், ஆரம்ப காலத்தில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னையே செங்கல் தான் வீடு கட்டியிருக்காங்க, பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அந்த செங்கல் கட்டின கட்டடத்தையெல்லாம் பாருங்கள், பூசாதோடு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எத்தனையோ ஒரு கோயில் இல்லையா. நீங்கள் அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா செங்கலை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ தான் ஒவ்வொரு வகையான ஒரு செங்கல் தயாரிக்கிறாங்க. அது வந்து எல்லாருமே விரும்புறது இல்லைங்க. வீடு கட்டுறவங்க பல 90-95% எங்கள் செங்கல் தான் கட்டுறாங்க. அப்படியே மீதி வேற மாற்றுக்கல்ல கட்டியிருந்தா கூட அதனுடைய விளைவுகள் நிறையா இருக்கு. கட்டட கிராக் ஆகுது. செங்கல் நாங்கள் வந்து ஒரிஜினலாக மண், இயற்கை வளமுள்ள மண், அந்த மண்ணை எடுத்து தான் நாங்கள் தயார் பண்ணுறோம். அப்போ இயற்கை வளமுள்ள மண் எடுத்து தயார் பண்ணும்போது வீட்லையெல்லாம் கூலிங் அப்படியே இருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படி இருக்கு. வீட்லேயோ கோயில்லையோ தொழில் பண்ணுற கட்டடத்துலையோ அந்த கூலிங் எல்லாம் அப்படியே இருக்கு. அதை கட்டுனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த காலத்திலிருந்து செங்கலுங்கிறது ஒரு பேர் போனதாக இருக்குங்க. இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எல்லாம் செங்கலை தான் கட்டியிருக்காங்க. அது எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்போ வர்ற இன்ஜினியருங்க ஒரு குறுகிய காலத்தில் வீடு கட்டுன்னு, ஒரு குறுகிய காலத்தில் கம்பெனி கட்டுன்னு, எங்களுக்கு 3 மாதத்தில் கம்பெனி வேணும்னு கேட்குறாங்க. இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, ஏஸ்பிரைஸு, ஆலோ பிளாக்கு, இந்த மாதிரி கல் பெரிய சைஸில் பண்ணுறாங்க. எடுத்து அப்படியே அடுக்கி அப்படியே செங்கல் கட்டடத்தை குயிக்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால சில பேர் அதை விரும்புகிறாங்க.
0: 2 நிமிடங்களில் நூடுல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வீடு வந்து எனக்கு 10 நாளில் 15 நாளில் கட்டடம் வேணுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க.
1: 10 நாள் 15 நாள் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியருக்கு என்ன பண்ணுறாங்க, இதை கட்டலாங்க, நல்லா தாங்க இருக்குது, இது வலிமையாக இருக்குதுன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான வலிமை வந்து மற்ற எங்கள் செங்கல் தவிர மற்றங்களில் 100% வராதுங்க. விஞ்ஞானபூர்வமாக அவங்க அனுபவிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரல வராது.

0: பார்த்திருந்தேன்,
1: கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடல் வீர்த்திருந்தேன்.
2: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் செங்கல் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளான ஈரோடு பவானி எம் சின்னச்சாமி மற்றும் ஈரோடு சின்னியம்பாளையம் ஆர் முருகவேல் அவர்கள்.
3: உங்களுடைய உற்பத்தியில செங்கல் மட்டுமே பிரதானமா இருக்குமா, இல்ல மற்ற பொருட்களும் சேர்த்து நீங்க உற்பத்தி பண்றீங்களா?
4: எங்களுக்கு செங்கல் மட்டும்தான் பிரதானமா பண்றோம்.
3: ஓடு அந்த மாதிரியான விஷயங்கள்
4: பண்ணல, அந்த அளவுக்கு மண் வளம் இல்லைங்க இங்க.
3: எதனால அப்படி சொல்றீங்க?
4: இங்க தயாரிக்கிற மண் வந்து ஒன்லி செங்கலுக்கு தான் உரந்தா இருக்குங்க. இதையே வந்து கேரளாவில் பண்றாங்க, செங்கல் ஓடு பண்றவங்க டைல்ஸ் பண்றாங்க, அந்த மண் அதுக்கு உகந்ததா வருதுங்க.
3: சரிங்க,
4: எங்க மண் வந்து ஒன்லி செங்கலுக்கு மட்டும்தான் செட் ஆகுது.
3: சரிங்க, இப்போ அந்த மண் சார்ந்து நம்ம பேசும்போது செங்கலுக்கு பிரசித்தமான ஊர்கள் அப்படின்லாம் இருக்கா? இந்த ஊரில் மண்ணுக்கு இந்த செங்கல் வந்து ரொம்ப சிறப்பு அப்படிங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள்
4: ஈரோடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த வாரிசு கூட செங்கல் பண்ணியிருக்காங்க.
3: சரிங்க,
4: பல தலைமுறையாக பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை 3 தலைமுறை கூட செங்கல் சோலை, அப்போலாம் கைச்சோலை வச்சுருப்பாங்க. அப்போ காலத்தில் கைச்சோலை, மகம் வந்து சேம்பரு, இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து ஈரோட்டில் பிரதானமாக இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் ஒரு வளமாக இருக்குங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ நான் தமிழ்நாடு லெவலில் ட்ரெஸராக இருக்கிறேங்க, ஒரு 25 வருஷமாக பொருளாளராக இருக்கிறேங்க. அதனால் தமிழ்நாடு பூராமே எல்லா டிஸ்ட்ரிக்டும் நாங்கள் மீட்டிங் போடுவோம், எல்லா பக்கம் போவோம். சென்னையில் போய் செக்ரட்டேரியட்டில் வந்து எங்களுடைய குறைகள் எடுத்து சொல்லுவோம். அதில் வந்து சென்னையில் சேம்பர் நிறையா இருக்குது, ஈரோடு இருக்குது, மற்ற தமிழ்நாடு பூரா இருக்குதுங்க. ஒரு சில மாவட்டம் தான் இல்லைங்க, மற்ற மாவட்டம் தமிழ்நாடு பூரா எல்லா பக்கம் இருக்குது.
3: இப்போ உங்களுடைய ஈரோடு மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கம், இந்த சங்கம் குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய சங்கம்?
4: எங்களுக்கு ஆரம்பித்து 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷமாக நான் தான் தலைவராக இருக்கேன். ஆரம்பித்த நாங்கள் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த காலத்தில் 33 வருஷம் நான் தான் தலைவராக இருக்குங்க. வெள்ளிங்கிரி சேம்பருங்க உங்களது, முருகவேல் அவர் வந்து செயலாளராக இருக்கார்.
3: சரிங்க, சரி, என்ன நோக்கத்துக்காக இதை ஆரம்பிச்சிங்க?
4: எங்களுடைய நோக்கம் வந்துங்க தொழிலாளிகளை ஒரு வேலை கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு தொழில் வேணும். நம்ம ஏரியாவில் மண் இருக்குது, அந்த மண்ணை வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். தொழில் பண்ணும்போது நம்மளை சார்ந்து எத்தனையோ தொழிலாளர் பிழைக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பருக்கு 300 பேர்னு சொல்லியிருக்கிறேன்,

பேர்த்துல செங்கல் அறுக்கிறவங்களா கிடையாது. செங்கல் கல்லாக அறுக்கிறவங்க, அந்த கல் எடுக்கிற லேடிஸு, கல்லை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சேம்பருக்கு 30-40 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் அதில் பயன்படுற ஆளுங்க, அப்புறம் நாங்கள் இந்த செங்கல் கொண்டு போய் கட்டடத்தில் இறக்கிறது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் வேலை கொடுக்குறோம். வேலை கொடுக்குற நோக்கத்தில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம்.

0: ஊர்கள்லையும் உங்களுடைய சங்க பணிகள் இருக்குதா?
1: இருக்கு, இருக்குங்க, எல்லா பக்கம் இருக்குங்க.
0: எந்தெந்த ஊர்லையெல்லாம் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க?
1: நாங்கள் கிட்டத்தட்ட ஈரோடு தவிர எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் இருக்கிறேன். கரூருங்க, திண்டுக்கல்லுங்க. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேம்பர் வச்சுருக்கிறேன்.
0: சரிங்க.
1: அங்கேயே ஒரு 12 வருஷமாக சேம்பர் வச்சுருக்கிறேங்க. பழனி, பழனி ஏரியாவில் மண் நல்ல மண் இருக்குங்க.
0: எங்கள் மாவட்டத்தில் வச்சுருக்கீங்க?
1: ஆமாங்க, பழனியில், திண்டுக்கல் மாவட்டங்க, பழனியில் வச்சுருக்கோம். அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் பூரா சேம்பர் இருக்குங்க.
0: சரிங்க.
1: ஈரோடு அளவுக்கு திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது. அதை விட்டிங்கன்னா கரூர் இருக்குது. அதை விட்டிங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி.
0: சரிங்க. இப்போ உங்களுடைய சங்கத்தில் எத்தனை செங்கல் உற்பத்தியாளர்கள் பதிஞ்சிருப்பாங்க?
1: எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் சுமார ஒரு 55 பேர் இருக்காங்க, 55 உறுப்பினர்.
0: சரிங்க. இப்போ மொத்தம் எத்தனை ஆலைகள் இருக்கும்? அத்தனை பேரும் பதிஞ்சிருக்கிறாங்களா உங்ககிட்ட?
1: 95% இருப்பாங்க எங்கிட்ட. அதேபட்சம் எல்லாருமே ஓரளவுக்கு இருக்காங்க.
0: சரிங்க. இப்போ இது தவிர வேற உங்கள் சங்கத்தின் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மேற்கொள்கிறீங்க?
1: நடவடிக்கைன்னா தொழில் சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு சங்க உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தொழில் சம்மந்தமாக ஆளுங்க பிரச்சனை, லேபர் பிரச்சனை, மற்ற கவர்மெண்டில் ஏதாவது பிரச்சனை, மண் எடுக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வந்து எங்கள் சங்கத்திலிருந்து தீர்த்து கொடுப்போம்.
0: சரிங்க. இப்போ அந்த அனுமதி பெற்று தான் மண் எடுக்க முடியும் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும்?
1: பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது மெயின் பிரச்சனை. அப்புறம் இந்த சைல் லேபர்லாம் வருங்க.
0: ஆமாம், நிறைய திரைப்படங்களில் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம், சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு இந்த செங்க சூழலில் வேலை வாங்குற மாதிரி. இப்போ அந்த நிலைமையெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இல்லை, இப்போல்லாம் இல்லைங்க. அது அந்த காலத்தில் ஆளுங்களை வச்சா இருக்கும்போது அந்த குழந்தை குட்டிங்க இருப்பாங்க,
0: குடும்பமாக இருந்து வேலை செய்வாங்க.
1: நாங்கள் இப்போ வந்து சேம்பர்னா தனி அவங்களுக்கு குடியிருப்புக்கு தனி பண்ணி கொடுத்துட்றோம், அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் குறைஞ்சிருக்குதுங்க.
0: சரிங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் நீங்கள்
1: பணியாளர்களுக்கு? நம்மகிட்ட வேலை செய்கிற அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோங்க, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம், மருத்துவ வசதி பண்ணி கொடுக்குறோம், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம்.
0: ஓ, சிறப்பையா? சிறப்பு.
1: எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே.
0: அது வந்து நீங்கள் ஒவ்வொரு நடத்துனரும் அவரே பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் சங்கத்தின் மூலமாக பண்ணி?
1: இல்லை இல்லை, அவங்க அவங்கள பிரச்சனைலாம் பண்ணிடுவோம், சங்கத்து மூலிமா ஏற்பாடு கூட பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு தேவைனா சங்கத்து மூலிமா
0: சிறப்பு
1: ஏற்பாடு பண்ணி
0: கொடுப்போம். இஎஸ்ஐ எல்லாமே கொடுத்துருவீங்க?
1: போடுறோம்.
0: ஓ, சிறப்புங்க, சிறப்பு. இப்போ ஒரு தகவலுக்காக கேட்குறேன், இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எத்தனை செங்கச்சோலை ஆலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஒரு சுத்த மதிப்பாக?
1: ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1700 சேம்பர் இருக்குங்க.
0: ஓ,
1: கொஞ்சம் ஒன்றும் பண்ண இருக்கலாம், ஒரு 1700 சேம்பர் இருக்குங்க.
0: கிட்டத்தட்ட எத்தனை தொழிலாளர்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்?
1: இப்போ 1700 பார்த்துக்கிங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேர் இருப்பாங்க தமிழ்நாடு பூரா. குறைஞ்சபட்சம் 50,000 தொழிலாளர் வேலை செய்யும்.

0: சரிங்க, இப்போ ஐயா உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்றைய தேதியிலே எடுத்துக்கோங்க, ஒரு செங்கல் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்படுது?
1: 7 ரூபாய்க்கு விற்கப்படுது.
0: அது உற்பத்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவு பிடிக்கும்? ஒரு செங்கல்ல கிட்டத்தட்ட 1 ரூபாய் உங்களுக்கு லாபம். சரிங்க, இப்ப நீங்க உற்பத்தி பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்களே வந்து விற்பனை கூடத்துக்கு எடுத்துட்டு போறீங்களா, இல்ல அதற்கான முகவர்கள் எல்லாம் இருக்காங்களா, எப்படி இதை ஒருங்கிணைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு இடத்துல கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அந்த இன்ஜினியர் வந்து முடிவு பண்ணுவாரு இவ்வளவு செங்கல் தேவை அப்படின்னு. அவர் யாரை அணுகுவார் இதுக்கு ஏதாவது?
1: அணுகி நாங்களே
0: நேரடியாக ஆலைக்கே வந்து இவ்வளோ செங்கல் வேணுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க.
1: சில நேரங்களில் வந்து மூவர்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. எல்லாமே இப்போ ஃபோன் எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நேரடியாக இது கொள்முதல் தான் பண்ணுறோம், சப்ளை தான் பண்ணுறோம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சிறப்பு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த தொழில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: நல்ல முறை இருக்கும்னதே எங்கள் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். வருங்காலத்தில் இந்த தொழிலில் இன்னும் வளர்ச்சி ஆகுது. இன்னும் வந்து கவர்மெண்ட்ல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கண்டிப்பா வளர்ச்சி ஆகுது.
0: நிச்சயமா
2: எல்லாத்துக்குமே நாங்க கட்டடம் கட்டுறதுக்கு வந்து பெரிய லாபம் இல்லை, ஓரளவுக்கு லாபம் வச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இந்த தொழில் பண்றதுக்கு பரம்பரையா பண்ணிட்டு இருக்கிறோம். மீண்டும் இந்த தொழிலை வந்து இன்னும் வளர்ச்சி ஆகு அப்படி நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இன்னும் வளர்ச்சி ஆகுங்க.
0: சரிங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டுமான துறையில செங்கலுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா அதிகரிக்குங்க, அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு.
0: அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தியும் பெருக்கலாம். நீங்கள்
2: உற்பத்தியும் பெருக்கலாம்.
0: இப்போ நீங்களே சொன்னீங்க, நிறையா வந்து நாங்கள் இயந்திரங்களை வச்சு தான் தயாரிக்கிறோம், அந்த அளவுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் முழுமையாகவே இயந்திர பயன்பாடு தான் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியான இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய உற்பத்தியாளர்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: பண்ணலாம், பண்ணலாங்க. இப்போ நீங்கள் ஆளுக்கு பற்றாக்குறைன்னா இப்போ வெளியிலிருந்து ஆள் வர்றாங்க வேலைக்கு, அவங்களையும் வச்சு பண்ணுறாங்க. மிஷின் எல்லாம் போட்டால் வெளியூர் ஆளும் வர்றாங்க. நம்ம ஆளுங்களையும் வச்சுக்கோ, லோக்கல் ஆளுங்களையும் வச்சுக்கிறோம், வெளியூர் ஆளுங்க.

வச்சுக்கிறாங்க, ஆளுப்பற்றாக்குறைக்காங்க. அதனால எங்களுக்கு வருங்காலத்தில் வந்து என்ன மிஷின் போட்டாலுமே, சாதாரணமாக மிஷின் போட்டால் கூட ஒரு சேம்பருக்கு 100 ஆள் தேவைப்படும், மிஷின் இல்லைன்னா 300 பேர் தேவைப்படலாம். மிஷின் போட்டால் குறைஞ்சது ஒரு 100 பேராது இருந்தால் தான் அந்த மிஷினில் இருக்கிற கல்லை ப்ரொடக்ஷன் சேம்பருக்கு போட முடியும், வெளியே வைக்க முடியும்.

0: உங்களுடைய உற்பத்தி ஆலை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எங்களுடைய கோடை பண்பலை சார்பா உங்களுடைய செங்கச்சூளை ஆலைய நேர்ல வந்து ஒரு தடவை நாங்க பாக்குறோம்.
1: அவசியமா
0: அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறோம் நாங்க.
1: என்னுடைய சேம்பர் வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே இருக்குது, சித்தாருங்கிற ஏரியாவில், கேசியர் மங்கலம் பிரிவுங்கிற இடத்துல என்னுடைய ஆலை இருக்கு.
0: சரிங்க.
2: என்னது வந்து ஈரோடு மாவட்டம் சோலார் பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸர்கள் இருக்குங்க.
0: சரிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய செங்கல் உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக கூட்டம் நடத்துகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். என்ன மாதிரியான கூட்டம் அது, எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கலந்துரையாடுவீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: வருடம் ஒரு முறை ஆண்டு விழான்னு வைப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் எல்லாத்தையும் உறுப்பினர் எல்லாம் வருவாங்க. உறுப்பினர் வச்சு ஆண்டு விழான்னு நம்ம தொழில் என்னென்னுடைய சிரமம் இருக்குது எல்லாமே கலந்துரையாடு. அவங்கள ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்போம். இந்த ஆண்டுகள் எப்படி செங்கல் இருக்குது, எப்படி ப்ரொடக்ஷன் போகுது, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி, எங்கள் சங்கத்து மூலியமாக நாங்கள் என்ன பண்ணி கொடுக்கணும், ஆட்கள் பிரச்சனை, கவர்மெண்ட் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நாங்கள் அணுகி அதை முடிச்சு கொடுப்போம். அந்த உறுப்பினருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், முடிச்சு கொடுப்போம்.
0: சரிங்க. தொடர்ந்து உங்களுடைய பணி வந்து சிறக்கட்டுமையா. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களோ இல்லை செங்கல் உற்பத்தியாளர்களோ வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய சங்க நடவடிக்கையில் இணைஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா யாரை அணுகணும், எப்படி அணுகணும், அந்த தகவல் கொஞ்சம் சொல்லுங்க.
1: எங்களுடைய உறுப்பினராக சேர்றதுக்கு நான் தலைவர் இருக்கிறேன், மாப்பிள்ள செக்ரட்டரியா இருக்காரு, எங்களுக்கு அணுகுனா போது நாங்கள் உறுப்பினராக சேர்த்துக்குவோம்.
0: இல்லை உங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு?
1: அலுவலகம் வந்து ஈரோட்டில் இருக்குதுங்க.
0: சரிங்க.
1: அலுவலகம் வந்து ஈரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஒரே இடத்துல தான் வச்சிருக்கிறோம்.
0: சரிங்க.
1: மூலப்பற்றை பஸ் ஸ்டாண்டுக்கு நியர் அருகில் மூலப்பற்றையில் அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்தில் தொடர்பு கொண்டா போதும்.
0: சரிங்க. உங்களுடைய தொடர்பு எங்களையும் நீங்க பகிர்ந்துக்க முடியுங்களா?
1: கண்டிப்பா பகிர்ந்துக்க. 9842199993 98 421 99 99 3 ஆஃபீஸ் நம்பர்.
0: ரொம்ப நன்றி இருவருக்குமே. கோடை பண்பலை சார்பாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செங்கல் உற்பத்தி குறித்து பல்வேறு தகவல்களை வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமாக வந்து செங்கல் உற்பத்தியாளர் சங்கம் இருக்குது, அதனுடைய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றியாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி. எங்களை அழைத்து எங்களுக்கு பேட்டி எடுத்ததுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.
3: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார்கள் ஈரோடு மாவட்டம் செங்கல் உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளான ஈரோடு பவானி எம் சின்னசாமி மற்றும் ஈரோடு சின்னியம்பாளையம் ஆர் முருகவேல் அவர்கள். உடன் பயணித்தார் ஜோபிரதா. நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி. வணக்கம் நேர்களே.

இதுவரை கேட்டும் கோடை பண்மலை 100.5 கொடை தெஞ்சல் விருந்தினர் விருப்பமாக. வரும் நிகழ்ச்சி நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் உங்களுடன் பயணிக்க சசிரேகா குமரகுரு அவர்கள்.

அழகான பாடல்கள். ஆழமான மனதிற்குள் வேரூன்றி திசைகளெல்லாம் இசைப்பாடும் நினைவுகளோடு கோடை பண்பலை 105 நினைவி சுகம்.

கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இன்று சந்திக்க இருக்கும் இரண்டு மாவட்டங்கள். முதல் மாவட்டம் தொழிற்சாலை நகரம், சிமெண்ட் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம். விஷ்ணு பகவான் உறைவிடம் கொண்ட பகுதியான அரியலூர் மாவட்ட நேயர்களையும், இரண்டாவது மாவட்டம் பிரம்பு மரங்கள் அதிகம் விளைச்சல் கொண்ட மாவட்டம் பெரும்புலியூர் எனும் பெயர் மருவி பெரம்பலூர் என்ற பெயர் கொண்ட மாவட்டமான பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களையும் அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்கள் வரலாம். 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழி 45 42 நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

வணங்கும் வர்ணஜாலம் கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம்.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம், அரியலூர் மாவட்டம் திருமூர் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: வணக்கம், வணக்கம்.
0: நன்றிங்க திருமுருகன் ஐயா, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: பூந்தென்றலில் பொது கோலமிட்டுக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: பெரம்பலூர் வந்து பொன்னிச்சாமி மேடம்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: முத்துமணி மாலை.
0: உங்களுக்காக இசைமாலை கோர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

கோடை மழையில் நனைந்து குளிரும் சிலிர்ப்பும் ஒன்று கூடி மனதிற்குள் உற்சாகம் பாடும் நேரத்தில் கோடை பண்பலை நொறுபலியைந்தில் நினைவி சுகம்.

வான்கொட்டும் மழையோடு இசை கொட்டும் கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம்.

0: இசைப்பூக்கள் புன்னகை பூத்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரக்கூடிய அன்பர் அரியலூரா பெரம்பலூரா கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கயா, யார் எங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம் திருமானூர், சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், சின்னத்துவம் படத்துல இருந்து போவோமா ஊர்வலம், அந்த பாடல் எங்க நண்பர்கள் அனைவருக்காகவும்.
0: உங்களுக்காக இசை ஊர்வலம் வருகிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பன்மலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். சொல்லுங்க ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேரு கேக்கலங்க, ஒன்னும் புரியல.
1: பெரம்பலூர் மாவட்டம் செட்டி சாவடியில் இருந்து பிறப்பு.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: காந்தி பெருத்தம்மன் படத்துல இருந்து பூப்பறிக்கிற நோம்பிக்கெல்லாம் வாங்க ஐயா வாங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கோடை பண்பலை 100.5 இருந்து.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் சமச்சீர் உர பயன்பாடு. சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள், நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையிலிருந்து சுற்றுலா பயணிகளை சந்திக்க இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது ஈரோடு சத்தியமங்கலம் ஹர்ஷா அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு விடுகதை வண்ண தூரிகை. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடை தென்றில். 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது.

0: என்றென்றும் இளமையான கோடைப்பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பெரம்பலூர்ல ராமசாமி பேசுறேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், இந்த விக்ரம் படத்துல ஏன் ஜோடி நன்ற குறைவு என்ன
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடைப்பண்பலை 100.5 இருந்து.

சுகமான ராகங்களை மீட்டி பார்த்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம். நாளை இரவு 10 மணிக்கு ஈரோடு மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

குளிரும் இரவில் மிளிரும் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் நடுவில் முகமிரியும் நிலவு, நிலவின் நடையோடு ஓர் இசைப்பயணம். அது நம் கொடை பன்மலை 105 இரவு சிறகு. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் டைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இஞ்சு ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய தலைப்பு சமச்சீர் உர பயன்.

பாடு. சிறப்பு விருந்தர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் சேதுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். 10 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் திரையுலக கலைப்பயணம். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு ஏரிச்சாலையிலிருந்து லேக் எஃப்எம். 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் மகளிர் நேரம். இன்றைய தலைப்பு நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்லகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவெளி. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல்தமாக்கா தூள். 3 மணிக்கு

புலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிய நன்னாளை அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. இன்று சகவரிடம் 1948 வைசாக 16 நாள், பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே மாதம் 6 தேதி 2026 புதன்கிழமை, நேரம் காலை 4:56.

இறைவனை இசையால் உணர கொடை பண்மலை நொற்பிலை ஐந்தில் இது அருள் மாலை. வணக்கம் நேர்களே,